நேரம் 5:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி. சுசிலாவின் குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

48. ஸ்ராவண மாதம் 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 9 2026 ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை. ரெயின்போ எஃப்எம் 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது.

0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் எண் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: மனையாளை அஞ்சும் மறுமையிலாளன் வினையாண்மை வீரைதலின்று.
0: மனைவிக்கு அஞ்சுகின்ற மறுமை பயன் இல்லாதவனுடைய செயல் திறமை எப்போதும் வெற்றி சிறப்பை அடையாது. குறள் எண் 904 அதிகாரம் பெண்வழி சேரல்.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்கத்தில் இருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை கூறியுள்ளது. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1,244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார்.

பக்தி நேரம். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இன்று என்ன நடக்கணும், என்ன நடக்கணும் என்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். நேற்றை அப்படியே விட்டுவிட்டு இன்னைக்கு ஒரு புதிய நம்பிக்கையோடு ஆரம்பிப்போம். இந்த நாள் நிச்சயம் நமக்கான நல்ல நாளாக அமையும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். நான் உங்கள் ஆச்சி பினாஸ்.

0: நேரம் 6:20. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி நேரம்.

நேரம் 6:35. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

0: பக்தி நேரம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல். உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எல்லார் வீட்டிலும் மண்ணடுப்பு தான், பொன்னடுப்பு இல்லம்பாங்க. அதுபோல வாழ்க்கை என்பது சிரமங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததுதான். ஒருவருடைய துயரங்களை மென்மையாக்குவதற்கு உண்மையான வழி அவருக்கு ஆறுதல் அளிப்பதுதான் என்கிறார் மான்டைன் என்ற அறிஞர். பலருக்கும் வரக்கூடிய உடல்நல கோளாறுகளுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது மன அழுத்தம்தான்ங்கிறாங்க. அன்றாட வாழ்வில் அவ்வப்போது ஏற்படும் மன அழுத்தத்தால் ஒன்னும் சிரமம் இல்லை. ஆனால் அதுவே அதிகமாகும் போது தலைவலி முதல் இதய நோய் வரை வர காரணமாகுது. வேலை நேரம், அதாவது நமது அன்றாட அலுவல் பணிகளை செய்யும் நேரத்தில் வரும் மன அழுத்தம் வாழ்நாள் ஆயுளையே குறைச்சிடுதுன்னு ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
0: வீரமணி ஐயா,
1: ஆழ்ந்த தூக்கம் மன அழுத்தம் ஏற்படுவதை தடுக்கும். அன்றாட வாழ்வில் நேர்மறையான சிந்தனைக்கு திரும்ப 7-8 மணி நேர தூக்கம் தேவை. நம்பிக்கையோட இருக்கணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம் மனதில் உள்ள நம்பிக்கையற்ற எண்ணங்களும் மன அழுத்தம் ஏற்பட காரணம். இதை அன்றாடம் செய்யும் உடற்பயிற்சிகள் மூலம் தடுக்கலாம் என்கின்றனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள். காலை நேரத்தில் தினமும் ஒரு அரை மணி நேரம் செய்யக்கூடிய உடற்பயிற்சி நாள் முழுக்க நம்மளை உற்சாகமாக வைத்திருக்கும். மூளை தடுமாற்றம் ஏற்படாமல் மன அழுத்தத்தை தவிர்க்கும். எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவற்றை நமக்கு நெருக்கமானவர்கள்ட்ட வெளி கொட்டிடணும். வென்டிலேஷன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம் மூளையில் சுரக்கும் செரட்டோனின் அளவை பொறுத்தே நமது எண்ணம் செயல்பாடு இருக்கும். தினசரி நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் செரட்டோனின் அளவை நிர்ணயிக்கின்றன. வைட்டமின் பி உள்ள சிறுதானிய உணவு மற்றும் பயறு வகைகளில் இதை அதிகரிக்கும் ஆற்றல் உள்ளது. பாதாம் பருப்பு, வால்நட், முந்திரி பருப்பு, கீரை வகைகள், ஒமேகா-3 உள்ள உணவு வகைகள் நரம்புகளையும் மூளையையும் சுறுசுறுப்பாக வைத்து மன அழுத்தம் வராமல் தடுக்கும். எப்பவாவது மன அழுத்தம் அதிகரிச்சதுன்னா பிடித்தமான இசையை கேட்கலாம். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யணும். ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்ய முற்பட்டால் எந்த வேலையையும் திறம்பட செய்ய முடியாது. வேலை நேரத்தில் ஏற்படக்கூடிய டென்ஷன் மூலம் படபடப்பு குறைய 1 நிமிடம் வரை ஆகும். அந்த 1 நிமிடத்தில் எதையும் செய்யாமல் மனதை நிதானமான நிலைக்கு கொண்டு வரணும்.
0: வீரமணி ஐயா,
1: ஒரு 5 நொடிகள் ஆழ்ந்து மூச்சை இழுத்து விடணும். ஆழ் மூச்சு பயிற்சி செய்தால் டென்ஷன் குறையும். குறைந்து சாதாரண நிலைக்கு வந்த பிறகு வேலையை தொடரணும். செய்யும் வேலைக்கு இடையே 1 மணி நேரத்துக்கு 1 முறை சிறு இடைவெளி விடணும். 60 முதல் 70 நிமிடங்கள் மட்டுமே ஒரு வேலையை நம் மூளை தொடர்ந்து செய்யும். அதற்கு பிறகு சோர்ந்து விடும். ஃபெட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதனால ஒரு மாற்றம், ஒரு ஓய்வு தேவை. இதுக்காகத்தான் எந்த வேலை செய்தாலும் திட்டமிடணும். குறிப்பிட்ட நேரத்தில் துவங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும். தினசரி வார மாத வேலைகளை அட்டவணை போட்டு அதன்படி அதை செய்து முடிக்கணும். கணினியில் வேலை பார்ப்பவர்களை 30 நிமிடத்துக்கு 1 முறை மரம் பயிர் பச்சையை பார்க்க சொல்லுவாங்க. அது கண்ணுக்கு நல்லதான். அதுபோல

0: இடையில இடையில ஒரு மாற்றம். அது நமது உடல் நலனுக்கும் மன நலனுக்கும் தேவையானது. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் சென்னை மக்களே, இனிய காலை வணக்கம் சொல்றது நான் உங்க ராஜீவனா. சோ காலையில வந்து அலாரம் வச்சு இன்னும் 5 நிமிஷம் இன்னும் 5 நிமிஷம் சொல்லி 5 நிமிஷத்தை 50 நிமிஷமா ஆகிட்டீங்களா? பரவாயில்லங்க, இப்ப எழுந்துட்டீங்கல்ல, அதுவே இன்னைக்கு நம்மளுடைய முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். வீக்கெண்ட்ல வெற்றி அடையிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது என்ன தெரியும் நமக்கு? அப்படிலாம் கிடையாதுங்க, எது நடந்தாலும் சரி நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும். உங்களுடைய இந்த காலை வேளையில வந்து ஒரு கலகலப்பாக உங்கள் நாளை வந்து உற்சாகமாக ஆரம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால தான் வந்து நான் ஒரு சூப்பரான ஒரு கேள்வியோட வந்திருக்கேன். அண்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்காகவும் வந்து ஒரு பாடல் வரப்போகிறது. அண்ட் அந்த பாடலை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கேள்வி அப்படின்றத கேட்கலாம். ஸோ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு நம்ம போடுற பிளான் எல்லாம் சொதப்பத்துக்காக 1000 பேர் வருவாங்க, ஆனாலும் பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ற பிளானை அப்படியே பக்காவும் சூப்பரா வந்து அப்படியே வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம போட்டு வச்சிருக்க அந்த பிளானை வந்து அப்படியே சூப்பரா சக்சஸ்ஃபுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த நாள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது. எஸ் நான் முன்னாடி சொல்ல மாதிரி நான் உங்க ஆர்ஜே வினாஸ். ஸோ என்ன பண்ணோம்னா நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படியே கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க.

0: வணக்கம், நான் மதன் கார்கி பேசிட்டு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சேமத்து உள்ள
1: சித் ஸ்ரீராம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸில் வந்து விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகளில், அதுக்கப்புறம் வந்து அப்படியே இந்த பாட்டை கேட்டு முடிச்சாச்சு, என்னங்க இந்த பாட்டை அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து அப்படியே வந்தது. இதுக்கு என்ன இப்படி சொல்கிறீங்க? அடுத்த பாட்டு இன்னும் அந்த அருமையான ஒரு பாட்டாக எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ கேள்வி சொல்கிறேன், நீயம்மா அதை முதல்ல சொல்லு, சாட்டர்டே எதுவுமா வெறுப்பேற்றாத அப்படின்றீங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நான் கேட்டிருக்க கேள்வி வந்து மிகவும் ஒரு எளிமையான கேள்வி அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், உலகின் மிக பழமையான ஆழம் மரம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? அதுதான் வந்து இன்னைக்கு நான் கேக்குற கேள்வி. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பழமையான ஆலமரம், ரொம்ப பழசுங்க அது. சோ அந்த ஆலமரம் வந்து எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்கேன். சோ இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அப்படியே நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுடைய கமெண்ட்களை தெரிவிக்கலாம். ரொம்ப எல்லாம் தேடாதீங்க, இன்னும் போஸ்ட் போடல, தோ இப்போ போட்டுருவேன். சரி, ஓகே. அடுத்ததா வந்து நம்ம எல்லாருக்காவும் வந்து இன்னொரு அருமையான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட்டின் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செவது உள்ள

ஏஆர் ரஹ்மான் என் தி அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, அப்படியே வந்து விவேக் அவர்களுடைய வரிகள், ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில சமையான சூப்பரான ஒரு பாட்டு காதலிக்க நேரம் இல்லை. இதை வருதுக்காக கேட்டு முடிக்கும் போது நேரம் ஏழு மணி 11 ஆயிட்டு இருக்கு. வணக்கம் சென்னை, கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க அஜபினாஸ் பேசிட்டு இருக்கேன். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுன்னு இருக்கும். ஸோ நான் வந்து உலகத்திலேயே வந்து மிக பழமையான ஆலமரம் வந்து எங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்க்குள்ள போங்க. ஆனால் இப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறவங்களுக்கு தான் தயவு செஞ்சு போங்க. போறீங்க அப்படியே ஒரு லைக்கை போறீங்க, இப்படி வந்து அப்படியே ஃபாலோ பண்றீங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்றீங்க. ஓகே சரி, இதெல்லாம் பண்றீங்க, ஆன்சரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்துட்டே இருக்கே. இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் எனது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமது.

0: அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களுடைய வாய்ஸ்லயும் மியூசிக்லயும் சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லிரிக்ல எஸ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்துக்காக பாட்டை கேட்டு முடிக்கும் போது நேரம் சில 7:17 ஆயிட்டு இருக்கே.
1: வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
0: நம்மளை டென்ஷன் பண்றதுக்குனே வருவாங்க இங்க இருந்தா, எங்க இருந்தா வரீங்க நீங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து அடிக்கடி நம்ம கிட்ட கேட்டுன்னு இருக்கோம். சரி ஓகே, எல்லாமே வந்து அப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. வாரம் ஃபுல்லாக வெறுப்பாக இருக்கும் வேணா, சரி வாரத்தினுடைய கடைசியிலேயே வந்து ஜாலியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சா வந்துடுறாங்க திரும்பவும் அப்படின்ற மாதிரி. நம்மளை சுற்றி எப்போவுமே வந்து நெகட்டிவ் வைபு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஆனால் அந்த நெகட்டிவ் வைபை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ எல்லாம் குட்டி குட்டி விஷயத்துலேயும் வந்து சந்தோஷத்தை பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறது, குட்டி குட்டி விஷயத்தில் சந்தோஷத்தை பார்த்தா தாங்க அது ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்ததாக வந்து நம்ம எல்லாருக்காகவும் வந்து வேலன் திரைப்படத்துக்காக இன்னொரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் வந்துட்டுருக்கு. அது ஒரு மெலடி ட்ராக்குங்க, அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 அண்ட் நம்ம கேட்டிருந்த கேள்வி, உலகின் மிக பழமையான ஆலமரம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்க்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே பதிலாக உங்களுடைய பதில்களை நீங்க தெரிவிக்கலாம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். முகேந்திரா அண்ட் சிவாங்கி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல, முகேந்திரா அவர்களுடைய வரிகள்ல, கோபி சுந்தர் அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. வேலன் திரைப்படத்துக்காக நேரம் 7:22 ஆயாச்சு. வணக்கம், சென்னை கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ எஃப்எம் 101.4. சூப்பரான சமையான சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக டாக்டர் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த பாட்டை கேட்டு அப்படி ஸ்டே டியூன் இருங்க மக்களே, நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4

அனிருத் ரவிச்சந்திரன் அண்ட் அனந்த கிருஷ்ணன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய லிரிக்ல சூப்பரான ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு டாக்டர் திரைப்படத்துக்காக. 7:27 ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கேட்டு இந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதிலாக சொல்லிட்டு இருக்காங்க. உலகின் மிக பழமையான ஆலமரம் எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் பதில் மட்டும் கிடையாதுங்க, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன வேணா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்ல நாலு பேர் என்ன பார்த்து கேட்டிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க இந்த பாசத்துக்கு. ஸோ அதை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டெலாம் வந்து சூப்பராக இருக்கு, வேணா வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்துடலாம். அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், அதுக்கப்புறம் பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, ஆனந்தகுமார், லூயிஸ் செல்வராஜ் புவனகிரியிலிருந்து, சுமதி பாபு, ஆர் ரமா, ராதாகிருஷ்ணன், ரங்கராஜன், சந்திரசேகர், சேகர், மாலினி தேவி அருணாச்சலம், அதுக்கப்புறம் ராஜமாணிக்கம், கோபி, அன்பு ராணி, விஜயகுமார், சபரி மனோஜ், பத்மினி, பத்து, சக்தி, சூளை ரீஜா, மனோகரன், இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க பதில்கள். ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சரியான பதில் தாங்க சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து ஒரு ஜாலி. ஓகே, சாட்டர்டே அதிகமாக வந்து உங்களை வந்து டென்ஷன் பண்ணலை அப்படின்ற ஒரு ஜாலி தான். சரி ஓகே, இன்னும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நிகழ்ச்சியை கேட்டுனே இருப்போம். நீங்களும் வந்து பதில் தெரியும் அப்படின்னா, இன்னும் பதில் அனுப்பலை அப்படின்னா தயவு செஞ்சு போங்க, போயிட்டு உங்களுடைய பதில்களை வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, கேட்டு ஸ்டேடியம் மக்களை இது ரெயின்போ எஃப்எம் 101.9 இல்லைங்களா மெய்ஸ் அமது உள்ளது.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் வருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டுருக்குறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டே இருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிருது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
3: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே தோணும்.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
6: வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவா ரவி. நீங்க இப்ப கேட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
0: ஏழு மணி 35 நிமிடம் ஆயாச்சு. ஸோ நான் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அந்த கேள்விக்கு வந்து பதில் யாரெல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். நான் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வந்து மிக பழமையான ஆலமரம் வந்து எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இன்னும் ஆன்சர் அனுப்பல அப்படின்னா, நம்மளுடைய சென்னை ஃபம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்கள்லாம் வந்து தெரிவிக்கலாம். அண்ட் இந்த பாட்டுக்கு அப்புறமா வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இல்லையா, யார் எங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டுலாம். ஓ மை கடவுளே, திரைப்படத்துக்காக போடலாம் தேவை கேட்டு ஸ்டேஜ்

ஸ்ரீராம் அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல லியான் ஜேம்ஸ் அவர்களுடைய கம்போசிங்ல ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. ஓ மை கடவுளே, திரைப்படத்துக்காக 7:40 ஆயாச்சு. ஸோ நான் கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் பதிலாம் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல யாரெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம், சாமுனி கேஎம் அப்படின்றவங்க, விஸ்வநாதன், முத்துராமலிங்கம், ஹேமலதா, ராமகிருஷ்ணன் கொழுமங்கத்திலேருந்து, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், மதுரை சோ, சண்முக சுந்தரம், கேசவன், வி மோகன், பழனிசாமி பி, அதுக்கப்புறம் பி எஸ் மணிபாலு, தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், அதுக்கப்புறம் மருதவேலு, அதுக்கப்புறம் மஸ்தான் ஷேக், வி எஸ் ஐயப்பன், நரேஷ் குமார் வைஷு, அண்ட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பதில் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் ஆஸ் யூஷுவல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க அண்ட் குட் மார்னிங் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ இதுவரைக்கும் இன்னும் வந்து நீங்க பதில் சொல்லல அப்படின்னா இம்மிடியேட்டா போங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அந்த பேஜ்ல போயிட்டு நான் போட்டிருக்க போஸ்ட்டு கீழே கீழே கமெண்ட்டாக உங்களுடைய பதில்களை தெரிவிக்கலாம். திருநாள் திரைப்படத்துக்காக அடுத்த போடலாம் திவி கேட்டு.

ரஞ்சித் அண்ட் நமிதா அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல, எஸ் ஜீவாமையில் அவர்களுடைய லிரிக்ல, ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில ஒரு சாங் கேட்டு முடிச்சாச்சு. திருநாள் திரைப்படத்துக்காக 7:46 ஆயாச்சு. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாங்க பிச்சைக்காரன் திரைப்படத்துக்காக பாடலாந்திவே அணிந்த பாட்டை கேட்டு ஸ்டேடியம் மக்களை இதுரையின் எஃப்எம் 101.4 எல்லாமே செமதூர்.

சுப்ரியா ஜோஷி அவர்களுடைய பியூட்டிஃபுல்லான வாய்ஸ்ல எஸ் அண்ணாமலை அவர்களுடைய வரிகளை விஜய் ஆண்டனி அவர்களுடைய இசையில சாங் கேட்டு முடிச்சாச்சு. பிச்சைக்காரன் திரைப்படத்துக்காக நேரம் ஏழு மணி 51 நிமிடம் ஆயாச்சு. மக்கள் ரெயின்வே 101.4 கேட்டு இருக்கீங்க. வணக்கம், சென்னை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராஜவினாசன். உங்க எல்லாருக்கூடையும் பேசுறது இல்ல, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பதில்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பேர்ல சில பேர் வந்து விட்டு போச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்களாம் வந்து திட்டக்கூடாதுல்ல. ஆமா, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பிரமு அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் பார்த்தசாரதி, முனுசுவாமி, ஆனந்தகுமார், லூயிஸ், செல்வராஜ், குணாலன், அண்ணாமலை, திருமூல ஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதில்களும் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஸோ மெசேஜ் அனுப்பின எல்லாருக்குமே வந்து, அதாவது கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றிகள் அண்ட் ஒரு பெரிய வாழ்த்துக்களும் கூட அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பதில் என்ன அப்படின்றத வந்து ரிவீல் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுத்த இல்லையா. எஸ், உலகின் மிக பழமையான ஆலமரம் வந்து எங்கு கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூய தமிழில் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஏமா பீகார் தாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து முங்கர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பீகாரில் இருக்கக்கூடிய முங்கர் என்கிற இடத்துல தான் வந்து உலகத்தினுடைய மிக பழமையான ஆலமரம் வந்து கண்டறியப்பட்டிருக்குது. ஏ, ஸோ கரெக்டான ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் முயற்சி பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்பவே பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக முயற்சி ஒரு நாள் வந்து வெற்றியை கொடுக்குங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, சூப்பரான ஒரு சாங்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் வந்து சூப்பராக பதில் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து எப்போவுமே வந்து இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து இருக்காதுங்க. அது வந்து அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு இருக்கும். நம்ம தான் பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் வந்து அப்படியே பில்டப் பண்ணி கொண்டு போனோம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை வந்து அங்கேயே விட்டுறக்கூடாது. ஓகே, மனசை ஒரு பக்கம் பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வந்து அந்த விஷயத்தையும் வந்து ஒரு பக்கம் ஓரமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி உட்காந்து யோசிச்சு அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்த வாழ்க்கை அதுவா அழகாக ஆகிடும். அதனால வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவான ஒரு தாட்டோடவே வந்து சுத்தாதீங்க. அப்படி நீங்கள் நெகட்டிவாக சுத்துனீங்கன்னா சுத்திட்டு போங்க, எதிர்க்க இருக்கிறவங்களும் வந்து நெகட்டிவாக மாத்திராதீங்க. அதனால என்றைக்குமே வந்து ஒரு சின்ன புன்னகையோட அப்படியே அந்த லைட்டாக அந்த ஒரு ஸ்மைலை வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து சூப்பராக வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கதவு இருப்பது போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் கஷ்டம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் வந்து எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் என்ன எண்ணத்தோடு வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாழ்த்திக்கிறேன், வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி மக்களே. ஸோ சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்க போகிறோம் அண்ட் வரிசையாக அடுத்ததாக வந்து அப்படியே அழகான பாடல்கள்லாம் உங்களுக்காக லைன் அப் ஆகிருக்கு. அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பாடலாக இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூத்து திரை

வருதுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடல் வருது. அண்ட் இந்த பாடலில் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 வந்து அப்படியே டியூன் பண்ணி அப்படியே கேட்டுக்கிட்டே உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். கேட்ட ஸ்டேடியன் மகளை இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே செமதுல.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நவீன தொழில்நுட்பங்களுடன் அறநெறி சார்ந்த கல்வியை வழங்குவதில் பல்கலைக்கழகங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 3 ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை தொழில்துறையை வலுப்படுத்துவதில் முக்கிய நடவடிக்கையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாராவலு தூக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். மஸ்கட்டில் நடைபெற்று வரும் ஆசிய சப் ஜூனியர் ஐவர் ஹாக்கி போட்டியின் இந்தியா 7-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானையும் 10-1 என்ற கோல் கணக்கில் ஓமனையும் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

ஒன்ஸ் அகெய்ன் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் வணக்கம் வணக்கம். காலை வணக்கம் மக்கள். 8:03 ஆயாச்சு. எஸ் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. நான் உங்க ஆச்சு பினாஸ். ஸோ ரஷா ரெயின்போவில் வந்து நம்ம வந்து நிறைய பாட்டெல்லாம் வந்து கேட்க போகிறோம். ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இல்லையா? எஸ், இன்னைக்கான கோல்டினுடைய ரேட் அதான் தங்கத்தினுடைய விலை. 22 கேரட் தங்கத்தினுடைய விலை 1 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 13,229 ரூபாய். ஓகே. ஸோ சில்வரினுடைய விலை, வெள்ளியினுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 239 ரூபாய் 90 பைசா 1 கிராம். ஸோ இந்த நியூஸோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாங் வந்து கேட்க போகிறோம். முன்னாலே உன்னாலே திரைப்படத்துக்காக பாடலாம் திவ்யான். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் எனது ரெயின்போ எஃப்எம் 101.4 அமைச்சமது உள்ளே.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

101.4 இனி எல்லாமே தூள. 8:23 ஆச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டு இருக்கீங்க. சூப்பரா சமையா ஜாலியா வந்து பாடல்கள்லாம் வந்து கேட்டு இருக்கீங்க. பேக் டு பேக் அப்படியே வந்து பாட்டெல்லாம் கேட்கும் போது ஆஹா பேச்சே இல்லாம பாட்டை கேட்கும் போது அருமையா இருக்கேடா அப்படின்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அதனால தான் வந்துட்டேன். சரி ஓகே, உங்களை வந்து வீக்கெண்ட் எதுவுமா டென்ஷன் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக சூப்பரான பாட்டெல்லாம் உங்களுக்காக கொடுத்துட்டு அப்படியே நானும் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நானும் வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அடுத்ததாக நம்ம எல்லாருக்காகவும் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. நிறைய ஊரோட பேர்லாம் வரவங்க, இந்த பேர்ல வந்து உங்க ஊர் இருந்துச்சுன்னா அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே நான் போட்டிருந்த பழைய போஸ்ட்டு கீழேயாவது கமெண்ட்டை போடுங்க. ஓகே ஓகே மக்களை கேட்டு ஸ்டேடியம் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்காக நான் சொன்ன மாதிரி அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே.

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
1: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: இன்னைக்கு ரஷ் எல்லாம் வாங்க வீக்கெண்ட். ஏ யாருமா சொன்னா இன்னைக்கும் எங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு தெரியுமா, கிளம்பி போயிட்டு இருக்கிறேன், நீ பாட்ட

வேட்டையாட விளையாடு திரைப்படத்துக்காக போடலாம் திவ்யா இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இல்லாமே

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு. எனக்கும் தெரியவதுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. அண்ட் இந்த சாங் கேட்டு அப்படி ஸ்டே டியூனா இருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்த தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் 773 மாவட்டங்களில் 1244 தனித்துவமான தயாரிப்புகளின் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். காமன்வெல்த் பாரா வலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜெண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப். Rainbow Rap.

வணக்கம் மக்களே, 9:03 ஆகிட்டு இருக்கு. எஸ், ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில நான் உங்க சுகன்யா உங்ககிட்ட பேச வந்தாச்சு. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக யூத் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த சாங் வந்து ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆச்சு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். சங்கர் மகாதேவன் அவங்களோட வாய்ஸ்ல, கபிலன் அவர்களுடைய வரிகள்ல, மணிஷ் சர்மா அவங்களுடைய மியூசிக்கல்ல. ஸ்டே டியூன்ட், இது 101.4.

Rainbow Rap. Rainbow Rap. சிலம்பரசன், கிளின்டன், வசுந்தரா தாஸ் அண்ட் பிளாசே வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 9:15 ஆகிட்டு இருக்கு.

பியூட்டிஃபுல்லான ஒரு சாங், அப்படியே வாய்ஸ் அப்படியே மாறி மாறி நம்மளுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்குற மாதிரி இருந்தது இல்லையா? அடுத்த பாடல் உங்களுக்காக, ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்க, நான் என்ன சொல்லிக்கல உங்களை சொல்ல, படத்தோட பேரை சொன்னேன். ரமேஷ் விநாயகம் அண்ட் ஸ்ரீவர்தினி வாய்ஸில், பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் பாடல் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன்ட்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் ரெயின்போ ராப். ரெயின்போ ராப்.

9:31 ஆகிட்டு இருக்கு. எஸ் ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ ரேப்ல நான் உங்க சுகன்யா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாஸ்ட் ஸ்பீச் சாங்ஸ் எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய வாய்ஸ்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில. ஸ்டே டியூன்ட்.

Rainbow Rap. Rainbow Rap.

ஏன் கோவிச்சிட்டு போதியா?

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: நித்தான்

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

Rainbow Rap. Rainbow Rap.

சங்கர் மகாதேவன் அண்ட் இவன் சங்கர் ராஜா வாய்ஸில் சவுங் கேட்டு வரும்போது 9:56 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவு பாடலாம் அனிருத் ரவிச்சந்திரன் தனுஷ் வாய்ஸில். சாங் இஸ் ஆன் த வே. ஸ்டே டியூன்ஸ் 101.4.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

0: நேரம் 10 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. வினாத்தாள் முறைகேடுகளை தடுப்பதற்கான அரசின் நடவடிக்கைகள் குறித்து தமது காணொலி பதிவுக்கு பெருமளவு ஆதரவளித்த பொதுமக்கள் மற்றும் இளையோருக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வினாத்தாள் முறைகேடு விவகாரம் தொடர்பாக சிஜேபி பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. நாட்டில் வரி செலுத்துவோர்

இந்நலன்களை கருத்தில் கொண்டு ஏராளமான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வெளிப்படையான சர்வதேச வர்த்தக சட்ட நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பேரிடர் மேலாண்மையில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 26,000 கிலோமீட்டர் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் திரு கமலேஷ் பஸ்வான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்துறை சீரமைப்பு பணிகளுக்காக 29 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். தமிழகத்தில் விளையாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனாத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களை விரிவுபடுத்த தேவையான நிலங்களை மாநில அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1260 கிலோ புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மோசமான வானிலை காரணமாக கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டு இருந்த அமர்நாத் புனித யாத்திரை இன்று மீண்டும் தொடங்கியது. காமன்வெல்த் பாரா வலுத்துக்கும் போட்டியில் இந்தியாவின் ஜிண்டுகுமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go!

என்ன டாபிக் வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீப்பா நம்ம ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நானும் வந்து என் ஃப்ரெண்டும் வந்து ஆபீஸ்ல வந்து ஒரு விஷயம் பேசிட்டே இருந்தோம். பேசும்போது நான் நோட் பண்ணுங்க, எல்லாமே வந்து சினிமா டைலாக் தான் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசியிருக்கோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மெயில் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் அனுப்பிட்டேன், இதனால் எல்லாருக்குமே அனுப்பணுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நல்லா எதுக்கு எல்லாருக்கும் அனுப்புகிறோம், நீ பிடுங்குறது பூராவும் தேவையில்லாத ஆணிதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அனுப்புறது வந்து சும்மா தான், அதெல்லாம் சும்மா பேருக்காக அனுப்புகிறோம் அப்படின்னு. சரி, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி சினிமா டைலாகாகவே போயிட்டு இருந்தது. அப்போ தான் நான் நினச்சேன், நம்மள மாதிரி தான் எல்லாரும் வந்து லைஃப்பில் வந்து சினிமா டைலாக்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, நீங்கெல்லாம் என்ன மாதிரியான டைலாக்லாம் வந்து பேசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயோ இல்லைனா வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற சினிமா டைலாக் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் என் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 298-6-00-38 298-6-00-38 இந்த நம்பர் கால் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 295-2-05-54 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு டைம் வேணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து வணக்கம் சென்னை திரைப்படத்துக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஜ் ரெயின்போ எஃப்எம் 101.4 செமதூல.

0: go! சென்னை திரைவரத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் சரியா 10:09 ஆயாச்சு. ஸோ நான் வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கும்பலில் வந்து நம்ம சினிமா டைலாக் வந்து நிறைய ஷேர் பண்ணி போடல, பேச்சு வாக்கில் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கமே போகும்போது அப்படியே அந்த நாயச்சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் என்ன மாதிரி டைலாக்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வணக்கம், யார் இங்கே? இந்த வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
0: ஓகே வனஜா மேடம், நீங்க சொல்லுங்க.
1: நான் வந்து ரெண்டு சொல்லுங்க மேடம். ஒண்ணு வந்து நான் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி சொல்லுவேன். அப்புறம் வந்து நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய அப்படின்னு சொல்லுவேன். அதிகமா
0: சூப்பர் சூப்பர் மேடம், அல்டிமேட், தேங்க்யூ. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்
2: வணக்கம் வணக்கமா?
0: வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
0: ஓகே தேவா சார், நீங்க சொல்லுங்க.
2: இதே நீங்களும் மாதிரி ஆபீஸ் மாதிரி எங்க கடையில ஒண்ணு நடந்தது. அதாவது அவரு துணி கொடுப்பாரு.

0: லாஸ்ட் டைம் இந்த டைம் கொடுத்தேன் அப்படி சொல்லியிருந்தார். உடனே வடிவேல் காமெடி தான் ஞாபகம், பின்னர்ல சொல்லு. அது போன வாரம், போன மாசம் அடி வாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது போன மாசம்.
1: என்ன சொல்றாங்க பாருங்க. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: முங்கம்பாக்கம் டேங்க் பண்ட் ரோட்டை சேர்ந்த புந்தமல்லி ஜி போஜராஜ பேசுறேம்மா.
1: ஓகே போஜராஜ் சார், நீங்க சொல்லுங்க.
2: நானே என் மனைவி பேசும்போது என்னது அப்படின்னு கேட்கல கேட்கல அப்படின்னு அடிக்க வந்துருவா.
1: நீங்க போலாம்.

0: 10:16 ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கும்பல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய நம்ம சினிமா டைலாக்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்கல்ல. ஸோ அப்படி என்னென்ன விஷயத்த என்னென்ன சுச்சுவேஷன் அப்போ என்னென்ன டைலாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். வணக்கம், யாருங்க இந்த?
1: என்னுடைய மாமாவுடைய பொண்ணு பேர் வந்து ஐஸ்வர்யான்னு என்ன சொல்றது, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும்னு யாரு யோசிச்சு? அது இப்ப கொஞ்சம் சின்ன பொண்ணைய இருந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா, ஓகேவா? இப்ப அவ சொல்றா பாருங்க அட்வைஸ், ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மைண்ட்ல தங்கன்னு புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும்னு யாரு யோசிச்சா? உங்ககிட்ட நான் போய் அட்வைஸ் கேக்குற மாதிரி இந்த சாமி பண்ணிச்சே அப்படின்னு யோசிப்பேன்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி. வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம், சொல்லுங்க கலாம் மேம்.
2: மேடம், எங்க தம்பி ரெண்டு வாரம் போடுவாங்க மேடம், இந்த இது வாழ வருவான்.
0: சரி,
2: ரெண்டு போன தின்றுவான், உன்னை அக்கா எங்க காணுவான்
0: சொல்லுங்க.
3: நாய்கள் கமல் பேசுறாருல, அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். அந்த இதை மட்டும் நான் அப்பப்போ சர்வீஸ் பண்ணி கேட்பேன்.
0: ஓகே சார், சூப்பர் சார். வணக்கம், யாருங்க இந்த?
4: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
4: நான் கார்த்திக் பேசுறேன் மேம்.
0: ஓகே கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க.
4: நான் வந்து பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு சண்டை வரும் மேம். ஃப்ரெண்ட நான் போட்டு அடிச்சிருவேடா, அவன் திருப்பி என்ன அடிக்க மாட்டான். சொல்லுவேன், இவ எவ்வளவு அடிச்சா இவ எவ்வளவு அடியாவும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவ.
0: சூப்பர் சூப்பர் கார்த்திக் சார், நன்றி நன்றி. அழகா எல்லாரும் வந்து அப்படியே சமயம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுலயே வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் வந்து நிறைய நம்மளும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து நிறைய பேசிப்போம். ஸோ சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி. நீங்களும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலிஸோடையும் கும்பலா இருக்கும் போது இந்த சினிமா டைலாக் எல்லாம் அங்கங்க ஆங்காங்கே இடம் கிடைக்கும் போது அப்படியே வந்து ஃபில்அப் பண்றீங்க அப்படின்னா நீங்களும் வந்து கால் பண்ணி இந்த ஷோல பேசலாம். ஸோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 9 5 2 0 5 5 4 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேரம் திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்.
5: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனியில எல்லாரும் சோலார் பேனல் மாற்றி

0: உண்மையிலேயே கரண்ட் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: ஹரி ஹரி சூரியகர்.
2: பாட்டு போடாம என்னை அறிந்தால் தெரியவருதுக்கா ஒரு சூப்பரான பாட்டு எடுத்து வச்சுக்கேன். இந்த பாட்டை கேட்டு அப்படியே ஜாலியா ஸ்டேட் ஆனாங்க நம்ம ரெயின்போ FM 101.9 உள்ள

0: என்னை அறிந்தாள்ரே விருதுக ஒரு சூப்பரான சாங் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 10:26 ஆயாச்சு. சோ என் கூட பேசுறதுக்கா வணக்கம் யாரங்க இந்த
1: வணக்கம்
0: வணக்கம் யாரங்க இந்த பேசுறீங்க? வணக்கம் யாரங்க இந்த ஓகே. இவங்க சொன்ன மாதிரி வந்து வடை போச்சே வந்து ஜென்ரலாவே வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்படியே லைட்டா அப்படியே ஸ்லிப் ஆச்சுன்னா வடை போச்சே அப்படின்னு சொல்றது உண்டுதான். வணக்கம் யாரங்க இந்த?
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க.
2: எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் மேடம் உங்களுக்கு.
2: உதவாக்காரன் சொல்லி திட்டுவேன்,
0: நன்றி. வணக்கம் யாரங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் யாரங்க இந்த பேசுறீங்க சார்?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து மேடம்.
0: இதுதான் வந்து எங்களோட பேர் டாக்ல சார் அப்படின்னு ஒரு சவுண்ட் குடுப்பீங்க.
3: ரொம்ப நாளைக்கு சொன்னாரு நான் மேனேஜர் வேலைக்கு சேர்ந்துட்டு
0: அப்படின்னாரு.
3: நான் சொன்னேன், ஏன்னா மேனேஜர் முஞ்சி இல்லையப்பா
0: அப்படின்னு.
3: அவர் தடுப்பாய் போயிட்டு போட குறுகட்ட குக்கர் அப்படின்னு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
3: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் யாரங்க இந்த?
4: வணக்கம் மேடம், அவடியில இருந்து பாஸ்கரன்.
0: ஓகே பாஸ்கர் சார், நீங்க சொல்லுங்க.
4: கடை வச்சிருக்கிறோம், வர்றவங்க ஏதாவது பொருளை பார்த்து என்ன பிராண்ட் என்ன கம்பெனி கேட்பாங்க.
0: சூப்பர் மேடம், நன்றி நன்றி. வணக்கம் யாரங்க இந்த?
3: இருக்கும் போது ஒரு சில பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா மாறும், சொல்லுவோம் யாராவது அடிச்சு கூட கேட்பாங்க, சொல்லக்கூடாது.
0: சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி நன்றி. எல்லாரும் வந்து அழகா உங்களோட ரெகுலர் லைஃப்ல நடக்கக்கூடிய நிறைய விஷயத்துல எப்படி எல்லாம் வந்து சினிமா டைலாக யூஸ் பண்றாங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே காமெடியா இருக்குல்ல, சூப்பரா இதை கேட்கும் போது. சரி ஓகே, நம்ம எல்லாருக்காவும் வந்து அடுத்ததாக வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க திரைப்படத்துக்காக பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டேட் 101.4 எல்லாமே செமதுல.

0: இனி எல்லாமே தூளு.
1: 10:34 ஆயாச்சு. எஸ், நான் ரொம்ப ஹாப்பி தான். சோ நம்ம கூட பேசுறதுக்காக வணக்கம். யாருங்க இந்த?
2: ஹலோ,
1: வணக்கம் சார். யாருங்க இந்த பேசுறீங்க?
2: அன்பான அன்பு சோதிக்கினி, காலை வணக்கம். மதுரையில இருந்து ஆண்டனி. ஓகே
1: ஆண்டனி சார், சூப்பரா இருக்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சொல்லுங்க.
2: வணக்கம்
1: சார், யாருங்க
3: பேசுறீங்க?
1: நீங்க சொல்லுங்க, என்ன டயலாக் யூஸ் பண்ணுவீங்க?
3: இந்த போக்கிரி பாட்டுல ஒரு காமெடி வர சின்ன ஒரு இது சொல்றேன் மேடம்.
1: அது சொல்லலாம் வேணாம். நீங்க உங்க டெய்லி லைஃப்ல நீங்க என்ன டயலாக் யூஸ் பண்ணீங்களோ அதை சொல்லுங்க போதும். சொல்லுங்க. ஓகே சார், நன்றி சார். பாவம் சாரே குழம்பிட்டாரு அந்த மாதிரி. வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கம்மா, நான் தேவி.

0: சொல்லுங்க தேவிகா மேடம்.
1: எப்படி இருந்தனா இப்படியா?
0: அது உண்மைதான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம்
0: வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டா இருந்து கலீல் அகமது பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராங்க கலீல் அகமது சார், நீங்க சொல்லுங்க.
2: எனக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய சினிமா டைலாக் ஏதாவது டைலாக் சொல்லிதான் பாடுவோம். எனக்குலாம் நம்ம கடையில உட்காந்து தச்சிட்டு இருப்பேன், வருவாங்க, என்ன பாய் நீ வந்து நிழல்லயே உட்காந்து தச்சிட்டு இருக்கே. அப்புறம் நாங்களாம் பாத்தீங்கன்னா டிரைவருங்களா வருவாங்க, ஆட்டோ ஓட்டுறோம், வேன் ஓட்டுறோம், கொளுத்துக்காரங்களா வருவாங்க, வெயில கஷ்டப்படுறோம். அப்பதான் சொல்லுவாங்க ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும், ஒரு பிரச்சனை எடுத்தோமா கௌத்தமான்னு இருக்க முடியாது. ஒரு நாள் என் சீட்ல இருந்து உட்காந்து தச்சு பார்த்து தெரியும் எவ்வளவு சிக்கல், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கண்ணீர்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், சார், நன்றி நன்றி நன்றி. அழகா வந்து மிமிக்ரி எல்லாம் போய் டைலாக் எல்லாம் பேசி காமிச்சாங்க. அப்ப அல்டிமேட்டா போயிட்டு இருக்குல்ல நம்ம ஷோ. ஓகே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில வந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் கேட்க போறோம் புலி திரைப்படத்துக்காக. இந்த பாட்டை கேட்டு ஸ்டேஷன் மக்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இசமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இனி எல்லாமே தூளு. 10:42 ஆயாச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியில சூப்பரா பேசிட்டு இருக்கிறது நான் உங்க லாஜபினா. சரி ஓகே, சுமாரா பேசிட்டு இருக்கிறது நான் உங்க லாஜபினா. சார் நீங்க கூட பேச போறது யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், யாருங்க இந்த?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க சொல்லுங்க.
1: ரெண்டு டைலாக் மணிவேல் ஜோக்ல வரும், வரும்
0: வராது.
1: அதுமாதிரி எனக்கு இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு அந்த சுகர் இதெல்லாம்
0: இருக்க.
1: அதே மாதிரி கவுண்டமணி ஜோக்கு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்ப்பா அப்படின்னு சொல்றது.
0: சூப்பர் சூப்பர் மேடம்,
1: ரொம்ப சந்தோஷமா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க இந்த?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்க இந்த பேசுறீங்க?
2: பேசுறீங்க? நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே முருகன் சார், நீங்க சொல்லுங்க.
2: நான்
0: தான் சொல்லணுமா? நன்றி வேணா சொல்றேன் சார் நான். வணக்கம், யாருங்க இந்த? வணக்கம்.
3: வணக்கம், நான் திருவிட்டு ஒரு பத்மாவதி.
0: ஓகே பத்மாவதி மேடம், நீங்க சொல்லுங்க. சூப்பர் மேடம், நன்றி. சூப்பராக சமயம் வந்து எல்லாரும் அவங்கவுங்க ரெகுலராக வந்து அவங்க லைஃப்பில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சினிமா டைலாக்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய சினிமா டைலாக்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சமயம் போயிட்டுருக்குல்ல. காக்கி சட்டை திரைப்படத்துக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கேன். இந்த பாட்டை கேட்டு ஸ்டே டியூன் மக்களை. இது ரெயின்போ எஃப்எம் 101.4 செமதுல.

0: தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூடு.
1: நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
2: கதையா?
1: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாராம்.
2: அந்த ராஜாக்கு
1: ஒரு எஃப்எம் புடிச்சுதான்.
2: எஃப்எம் புடிச்சுதான்.
1: எந்த எஃப்எம்? அதுதான் நம்மளோட ரெயின்போ எஃப்எம். ரெயின்போ எஃப்எம் கேட்டு பாரு, செம தூளு துள்ளலான ஆஜிஸ் பேச்ச கேளு. பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட், அதுக்கு தானே ரெயின்போ கேட்டு. அனேலி நானும் வாழு ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.
3: 10:50 ஆச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. சோ நிறைவாக யாரெல்லாம் நம்ம கூட பேசுறாங்க அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம், யாருங்க இந்த?
4: வணக்கங்க,
3: யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநந்தையூர் கணபதிங்க.
3: ஓகே கணபதி சார், நீங்க சொல்லுங்க.
4: நான் வந்து எனக்கு சல்வு காசுல வீட்டுல இந்த பாட்டு பணம் பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படிய ரெண்டு வரி பாட்டிட்டு சல்வுக்கு காசு வாங்கிட்டு இந்த பாட்டு பாடிட்டேன்.
3: சூப்பர் சார், சூப்பர் சார். வணக்கம், யாருங்க இருந்து?
5: ஹலோ,
3: வணக்கம் சார், யாருங்க இருந்து பேசுறீங்க?
5: காலை வணக்கம், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார்.
3: ஓகே செல்வகுமார் சார், நீங்க சொல்லுங்க, என்ன சினிமா டயலாக் யூஸ் பண்ணுவீங்க?
5: மேடம் நானே வீட்டுல வந்து பேசிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பேன் மேடம். அதை வச்சு என்ன பண்ணா, நான் வீட்டு இல்லாத சமயத்துல கூப்பிட பேசி கமெண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க மேடம். எனக்கு கேட்கணும், நான் உள்ள என்ட்ரா ரொம்ப டப்பு நிறுத்திடுவாங்க. அப்ப நான் கேட்பேன், என்ன வச்சு ஏதோ காமெடி கிமெடி பண்ணல.
3: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
5: நன்றி
3: நன்றி நன்றி. வணக்கம், யாருங்க?

0: இருந்து.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ஓகே முருகன் சார், நீங்க சொல்லுங்க.
1: என்ன மேடம் கஷ்டப்பட்டு லைன் போட்டுட்டு கட் பண்ணி விடுவீங்களா?
0: கட் பண்ணி விட்டேனா? நான் எங்க சார் கட் பண்ணி விட்டேன்.
1: சரி நான் டைலாக் சொல்றேன் கேளுங்க.
0: சொல்லுங்க.
1: ஆமா, ஆண்டவனே நமப்பது இருக்காண்டா அப்படின்ற சொல்லும்போது அந்த டயலாக்
0: அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்களா?
1: ஆமா ஆமா, இது
0: சூப்பர்
1: தான். நமக்கு கஷ்டம் தானே, ஆண்ட போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கஷ்டம் அப்படி சொல்ல போது கொஞ்சம் கவலையா பறந்து.
0: ஓகே சார், ஓகே சார், நன்றி. ஸோ சூப்பராக வந்து எல்லாரும் வந்து அவங்களோட டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும், அப்போ அடிக்கடி அங்கங்கே எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரிலாம் வந்து ஏதோ ஒரு டைலாகை போட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் லைஃபை. சரி ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிற எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஷோ வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தை சொல்லணுங்க, அடுத்தது உங்கள் கூட பேசுறதுக்காக சுகன்யா வெயிட்டிங் இருக்காங்க, இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, ஐ திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல போட்டு அப்படியே நான் கிளம்பிக்கிறேன். டடா பாய் பாய். இன்னொரு நாள் இனிய நாளாக நான் உங்க எல்லாருக்கூடிய பேசுறதுக்காக ஓடோடி வந்துட்டு. ஓகே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டுகுமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வித்துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின்

ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் சோனு முத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும், நிக்கி கல்யாந்தா புனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 3 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ், அடுத்த 1 மணி நேரம் உங்களோட பயணிக்க போகிறது. நான் உங்கள் ஆர்ஜே சுகன்யா. அழகான பாடல்களோட ஒரு இனிமையான பயணம்தான் இந்த 1 மணி நேரம் நீங்கள் கேட்க போகிறீங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடல் யூத் திரைப்படத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில். சந்தோஷம் யாருக்கு தான் தேவைப்படாதுல்ல, எல்லாருக்குமே தேவை. உங்களுக்கு தேவை, எனக்கும் தேவை, உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தேவை. என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான ஒரு பாடலாக சொல்லியிருப்பாங்க. கேட்கலாம் வாங்க.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு. மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: பெய்யற மழை நீரை சேமிச்சு வைங்கன்னு அக்கறையோட சொல்றது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: உண்மையா சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
2: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேச

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து

உதித் நாராயணன் வாய்ஸ்ல சாங் கேட்டு வரும்போது 11:16 ஆகிட்டு இருக்கு. எஸ்திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக ஹரிஹரன் அவருடைய வாய்ஸ்ல பிரியமுடன் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலோட ஸ்டார்டிங்கே நம்மளோட ஆகாஷவாணிக்காகவே டெடிகேட் பண்ணாம

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

உனிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா வாய்ஸ்லப்பா என்ன மாதிரி ஒரு பாடல். சில நேரங்களில் இந்த பாடல் கேட்கும்போது யாருக்காவது ஒருத்தருக்கு அழகாக அமைதியாக நன்றி சொல்லிட்டு இல்லை ஒரு சாரி சொல்லிட்டு போயிட்டா பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாமோ, பல பிரச்சனைகள் நடக்காமலே போயிடுமோ அப்படின்லாம் கூட தோணும். அந்த மாதிரி ஒரு பாடல். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இளையராஜா அன்பவ தாரணி வாய்ஸில் உல்லாசம் திரைப்படத்துலேருந்து அப்பா மகள் காம்பினேஷன். இது கேட்டிருக்கீங்களா?

0: Carl and to all of you for listening. Speak to you soon. Bye bye.
1: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with ABC and Akashvani.
2: பதினொரு மணி 47 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எஸ், திரைகானம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் உங்களுக்காக வெயில் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு. கார்த்திக் அண்ட் சின்மய் வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல. ஸ்டே டியூன்ட்.

0: 101.4 இங்கு எல்லாமே சமதோலு.
1: பதினோரு மணி 53 நிமிஷம் ஆயாச்சு. எஸ் திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பியூட்டிஃபுல்லான மெலடிஸோட இந்த ஒரு மணி நேர பயணம் அழகாக போயிருக்கும்னு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒன்னி கிருஷ்ணன் சித்ரா அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களோட இசையில் பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. நான் மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். இந்த நாள் மட்டுமில்லை, இனி வரும் எல்லா நாளுமே சந்தோஷமான நிம்மதியான நாளாக இருக்கட்டும். ஸ்டே டியூன்ட்.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் வெண்கல பதக்கம் வென்ற இந்தியாவின் ஜண்டு குமாருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் திரு ரவ்னித் சிங் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரசாயன தொழில் பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ரசாயன உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் என்று ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். ரயில்வே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கல்வி

0: துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்படுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் முத்தம் மஸ்கர் மற்றும் இளவேனில் வாலறிவன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபன் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதிக்கும் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா தாய்லாந்தின் புரூச்சியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கும் முன்னேறியுள்ளன. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி பார்க்கலாம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டமானது கருவுற்ற தாய்மார்களின் ஆரோக்கியத்தையும் பிரசவத்திற்கு முந்தைய காலத்தின் பராமரிப்பையும் உறுதி செய்யும் திட்டம். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி சிறப்பு மருத்துவ முகாம்களிலோ மகப்பேறு மருத்துவமனைகளிலோ தாய்மார்களின் உடல்நலம் பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் மருத்துவர்களால் வழங்கப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த திட்டத்தில் பெண்களுக்கு தேவைப்படும் கர்ப்பகால மருத்துவ உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதன் காரணமாக தாய்மார்கள் தங்களுக்கு தேவையான 3, 6, 9 மாத காலத்திற்குள் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த முகாம்கள் வார இறுதி நாள்களில் அல்லாமல் பணி நாள்களில் மட்டுமே நடத்தப்படுகின்றன. இதனால் கருவுற்ற பெண்களுக்கு முழுமையான மருத்துவ பரிசோதனைக்காக வசதி கிடைக்கிறது. ஆரம்ப சுகாதார மையங்கள், சமுதாய மருத்துவ மையங்கள், ஊரக மருத்துவமனைகள், துணை மாவட்ட மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகள், பேறுகால விடுதிகள் போன்ற இடங்களில் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் இந்த திட்டம் நடத்தப்படுகிறது. கருவுற்ற தாய்மார்களுக்கு முழுமையான இலவச மருத்துவ சேவை வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மருத்துவ அதிகாரிகள் கிராமங்கள் தோறும் ஏற்படுத்தி வருகின்றனர். கருவில் உள்ள சிசுவின் ஆரோக்கியம், நலன் என அனைத்தும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அந்தந்த தாய்மார்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள், உணவு முறைகள், மருத்துவ தேவைகள் என அனைத்தும் எடுத்துரைக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பங்கு கொள்ள ஊக்குவிக்கப்படுகின்றன. இந்த சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் தன்னார்வலர்கள் கலந்து கொள்ளவும் பங்கு கொண்டு பணியாற்றவும் வரவேற்கப்படுகிறார்கள். இந்த திட்டம் குறித்த விவரங்களை அறியவும் பதிவு செய்து கொள்ளவும் 1800 180 114 என்ற இலவச எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் குறித்த விவரங்கள், செயல்பாடுகள், சாதனைகள் போன்றவற்றை அறிய www.pmsma.nhp.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். மகப்பேறு காலத்தில் நிகழும் மரணங்களை தடுப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். பொருளாதார பிரச்சினைகளால் மகப்பேறு காலத்தில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மருத்துவ சேவைகளை பெற இயலாமல் போய்விடுவதால் மகப்பேறு சமயத்தில் மரணங்களும் கருவிலேயே சிசுக்கள் இறக்க நேரிடுவது தொடர்கதையாக இருந்து வந்தது. இதனை தடுத்து மகளிர் சிசுக்கள் ஆகியோரின் நலன் காக்க இந்த திட்டம் பேருதவி புரிகிறது. இந்த திட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினை சேர்ந்த மக்களும் தரமான மருத்துவ சேவைகளை பெற வழி செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த திட்டத்தில் இணைந்துள்ள மாநிலங்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ப அதனை வடிவமைத்துக் கொள்ள

புதுமைகள் செய்திடவும் உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. கர்ப்பகாலம் மட்டுமின்றி பிரசவ காலம், குழந்தை பிறப்பிற்கு பிறகும் இந்த மருத்துவ சேவைகளை அந்தந்த தாய்மார்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது இந்த பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டத்தின் கூடுதல் வசதி. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வ அபியான் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

சாட்டர்டே வந்தாச்சு, நம்ம வீக்கெண்டும் வந்தாச்சு, அண்ட் உங்களுடைய ஆர்ஜே பவானியும் வந்தாச்சு. எஸ், இன்றைக்கு சூப்பராக ஒரு நாள், அப்படியே அழகாக அமேசிங்காக அப்படியே ஆரம்பமாச்சு. நல்ல ஒரு அப்படியே வெயிலும் கொளுத்துது, ஆனாலுமே கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, ஏன்னா இது வீக்கெண்ட் வைபு, யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்து அப்படி போங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இளைஞர் உலகத்தை இன்றைக்கு வழிநடத்தி செல்ல போகிறது நான் தான். ஸோ எஸ், இன்றைக்கு இளைஞர் உலகத்தில் என்ன கேள்வி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு எதிர்பார்க்கறது தெரிகிறது. ஆனாலும் நாம் எப்போவுமே பண்ணுறது என்னது, எஸ் ஒரு சாங் ப்ளே பண்ணிவிட்டு அதில் வந்து நாங்கள் வைப்போம், நாங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறோம், எங்கள் கேள்விக்கான பதில் அதில் இருக்கே அப்படின்றார் போல். நாம் என்ன கேள்வி, என்ன ரிலேட்டடாக கேள்வி அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் உங்களுக்கு சொல்லும். ஸோ எஸ் கேட்டு மகிழ்ந்துருங்கள். என்ன சாங் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நண்பன் திரைப்படத்திலிருந்து என் ஃப்ரெண்டு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங், கிரிஷ் மற்றும் சுச்சித் சுரேசன் அவங்க குரலில், விவேக் அவர்களில், ஆரிஸ் ஜெயராஜருடைய சாம்பிள் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 91.4, எல்லாமே சமதுல.

0: எஸ் மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசை அப்படியே ஏங்க வச்சான். எஸ் நம்மளுடைய மனசு ஃபுல்லாகவே நம்மளுடைய நண்பர்கள் அதை பற்றி தான் யோசனையாகவே இருந்திருக்கும். இந்த சாங் கேட்கும் பொழுது எப்படியெல்லாம் என் நண்பர் இருந்தான், எனக்குன்னு ஒரு நண்பர் அவன் ரொம்ப ஸ்பெஷல் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணத்தையே தூண்டக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த சாங் வந்து அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ எஸ் இன்றைக்கு நம்ம இளைஞர் உலகத்தில் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வரமாட்டே பவானி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கலாம். நான் சொன்னது போல் இந்த சாங் ரிலேட்டடாக தான் கேள்வியை கேட்க போகிறேன். ஒரு நல்ல நட்புக்கான மிக முக்கியமான பண்பு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து என் கூட ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் ஃபோன் எடுங்க, நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 298-6000-338 அல்லது 295-2055-54 இணைப்பு எண்ணாக 044 என்ற என்னோட சேர்ந்து உங்களுடைய அந்த சூப்பரான அந்த நட்பு காலத்தில் எது நீங்கள் உயர்ந்த பண்பாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ் நம்ம காலேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்கேருந்து? கலா மேம், நலமாக இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் கலா மேம். சொல்லுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல எது நீங்க உயர்ந்த பண்பா நீங்க பாக்குறீங்க?
1: மறக்கவே முடியாது. டென்த்லேருந்து காலையில் வச்சு மேடம், அப்புறம் தான் நாங்கள் அவங்க திரும்பிட்டோம். அப்புறம் ட்ரெயின் வேலை செஞ்சு அம்மி பண்ணோம். அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம் எல்லாத்துக்குமே. அது இல்லைன்னா எங்கள் இல்லை மேடம், லைஃப் சொந்த கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்க ஒரு உதவி செய்வாங்க, ஒரு ஒத்து கிராபத்தானா தூக்கிப்பாளுங்க.
0: ஸோ அதாவது சப்போர்ட்டா என்ன ஆனாலும் சரி, எந்த கஷ்டத்து நேரத்துலயும் எனக்கு சப்போர்ட்டா இருந்த என் ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுதாங்க உயர்ந்த பண்புன்னு சொல்றீங்க கரெக்டா?
1: ஆமா சார், கரெக்ட் மேடம்.
0: சூப்பர் சூப்பர், மனநன்றி, வாழ்த்துக்கள்.
2: சமல்ல
0: நம்ம மனசுல நினைச்சோம், ஆனா அவங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, நல்லவங்க நினைச்சா நல்லவங்க மனசுல கேக்குன்றாரு போல. சோ நைஸ், சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாத்ரூம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
3: நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா மேம், என்ன ரொம்ப அமைதியாக இருக்கிறீர்கள், என்னாச்சு, சாட்டர்டே போர் அடிக்குதா?
3: என்னன்னா

0: சொல்லுங்க. ஹலோ மேம், கேக்குதுங்களா? ஓகே, அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஓகே, அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: நுங்கம்பாக்கம் டேங்க் பண்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போதராஜன் பேசுறமா. வணக்கம். வணக்கம்.
0: சூப்பர் சார், அவ்வளவு ஒரு பவர் பேக்டா வந்து வணக்கம் சொன்னீங்க. ஆனா மூணு பேரும் சொல்லிருக்கீங்க, நான் ஒருத்தி தானே இருக்கேன்.
1: நினைக்கிறீங்க எப்படி இருக்குனாக்க, உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பாசமா இருக்கணும், அக்கறையா இருக்கணும், கருணையோடு இருக்கணும், ஏமாத்த கூடாது, பொய் சொல்ல கூடாது, நண்பனா பாக்கணும், நம்ம மனைவியே சகோதரியா பாக்கணும்.
0: சூப்பர் சூப்பர் சார், நிறைய காரியங்களை வந்து ஷேர் பண்ணிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றிமா, நன்றி.
0: நம்ம அடுத்த காலகிட்ட வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ஃபேண்டாஸ்டிக்கா, ஃபேபுலஸா இருக்கேன்
0: மேம். ஆஹா, சூப்பர். சொல்லுங்க, நீங்க உங்க நட்புல முக்கியமா பாக்குற தன்மை பண்பு?
2: மேம், எதா இருந்தாலும் நமக்காக கேர் பண்ணிக்குவாங்க மேம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா வந்து எந்த அளவுக்கு நம்ம மேல பிரியமா இருக்கிறாங்களோ, அதை எக்ஸிபிட் பண்றாங்களோ, முக்கியமான சில தருணங்கள்ல நம்ம மேல அந்த ஒரு பாசம் அப்படிங்கறத காமிச்சு நம்ம மேல அக்கறையா இருக்கணும். என்னடா முகம் ரொம்ப டல்லா இருக்கு, அதாவது நம்ம முகத்தை பார்த்தே சில பேர் குறிப்பறிந்து நம்ம எந்த மூட்ல இருக்கோம் அப்படின்ட்டு நடந்துக்குவாங்கல்ல. இப்ப நம்ம டல்லா இருக்கோம்னா என்ன, ரொம்ப டல் அடிக்குது, இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் டல் ஏத்து அப்படிம்பாங்க. அவங்க பேசுறது பார்த்து நமக்கு சிரிப்பா வந்துடும், நம்ம மூடு மாறிடுவோம். அப்ப நம்ம வந்து எப்பொழுதுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடுக்கு தகுந்தாற் போல அவர்கள் நம்மள பக்குவமாக ஹேண்டில் பண்றது அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மேம், நம்ம தவறு அப்படிங்கிற ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா, உரிமையா நீ செஞ்சது தவறு, இதை மாத்திக்கோ அப்படின்ட்டு நம்மள நல்வழிப்படுத்தி திருத்தணும் மேம். அதுவும் நட்பிற்கு ஒரு சிறந்த இலக்கணமாக நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் தப்பு செய்யும் போது நான் கேட்கலன்னு வேற யார் கேட்பா இல்லையா?
0: நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பினீங்கனாக்கா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் போன் எடுங்க 298-6-0-0-3-8 அல்லது 295-2-5-5-4 என்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணி ஏன் கூட உங்களுடைய நட்பினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க, அதனுடைய பண்பு, அதனுடைய மேன்மையே இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை என் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சாங் போயிடலாம். டெடி திரைப்படத்திலிருந்து நம்பியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பிகள் நண்பர்களை பார்த்து நீங்கள் அப்படியே பாடுறார் போல ஆடி ஒரு ரொம்ப அழகான ஒரு பாடல் தான். அனிருத் ரவிச்சந்திர குரலில் மதன் கார்கே அவர்கள் வரிகள் அடி இமானுடைய சாம்பிளை வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் மக்களே. நேரம் 12:24 நிமிடமாயிற்றுக்கு. இளைஞர் உலகத்தில் தான் இணைந்திருக்கோம். எஸ், நம்ம இன்னைக்கு கேட்ட கேள்வி, நம்மளுடைய நட்பில் இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய பண்பாக நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். சரி, நம்ம காலேஜ் எல்லாருமே அதிகமாக காத்துட்டு இருக்காங்க, அவங்க தங்களுடைய பதிலை சொல்கிறதுக்காக. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து? ஆஹா, நல்ல ஒரு இசையை கொடுத்து விட்டார்கள். அடுத்த காலர் கிட்ட பேசுகிறோம். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து?
1: அன்பு சகோதரிக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள், தங்கள் பெயர் எங்கிருந்து?
1: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன்
0: மேடம்.
1: சூப்பரா இருக்குது, பாடல் நல்லா இருக்குது
0: மேடம். சொல்லுங்க சார்.
1: நல்லா அன்பா இருக்கணும், நல்ல தமாசா சிரிச்சுக்கினே பேசணும், கோபப்படக்கூடாது. எங்க பொண்ணு இல்லைன்னா நானும் அப்படிதான் அன்பா இருப்போம்.
0: சூப்பர்.
1: மூணு பொண்ணுங்க ஒரு தங்கிறான் மேடம், நாலு பேர் இருக்காங்க. அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், வரவங்களான போறவங்களோட அன்பா இருக்கணும்,
0: எப்ப
1: பார்த்தாலும் சிரிச்சினா இருக்கணும், கோவப்படக்கூடாது. மேடம்,
0: சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா உங்க பிள்ளைகளுக்குமே வளர்த்திருக்கீங்க. நன்றி சார், வாழ்த்து.
1: ஆமா, வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி சார். ஓகே, அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க பாத்துருவோம். ஹலோ, வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: எடுத்து சொல்லணும், நீ ஏன் இப்படி பண்ண, நீ இப்படி கோவப்படக்கூடாது, நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அதை வந்து அவன் அப்படி அவங்க அப்படி பண்ணிட்டு

0: சரி அவ அப்படி பண்ணா அவ இப்படி செஞ்சான்னா நம்ம போய் நம்ம ஃப்ரெண்ட் பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது.
1: கரெக்ட், அது நல்ல நட்பா இருக்காது இல்லையா? அப்படி சொன்னாக்கா
0: நல்லதா இருக்காது. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே அம்மா கிட்ட வந்து ஒரு விஷயத்த அவங்க சொல்லுவாங்க.
1: கரெக்ட்,
0: அப்போ அவங்க வந்து அவங்க செய்யறது தப்பா இருந்தா அதை நம்ம தான் எடுத்து சொல்லணும். அதை வந்து அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம அவங்களை பத்தி குறை சொல்லி பேசினா அது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது.
1: சூப்பர் சூப்பர்மா,
0: கருத்து இதுதான் மேடம்.
1: சூப்பர்மா, ரொம்ப அழகா உங்களுக்கு கருத்து சொன்னீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கொலை கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: அவளும் கிடையாது. நேரத்துக்கு இந்த நேரத்துக்கு போனா கரெக்டா ரெண்டு பேருமே போயிடும். அப்புறம் படிச்சு பிடிச்ச அப்புறமும் எதாவது போனா கூட ஒன்னாதான் போவோம். அது மாதிரி ஒரு பாகுபாடே இருக்காங்க. ஏன்னா அவளுக்கும் அப்பா கிடையாது, எனக்கும் அப்பா கிடையாது. ரெண்டு பேரும் அம்மாவும் கஷ்டப்பட்டுதான் வளர்த்தாங்க. இருந்தாலும் ஒரு அந்த ஒரு அவங்களுக்கு அண்ணன் வந்து மும்பைல இருப்பா, வேலை பார்த்தாங்க. எது வாங்கி கொடுத்தாலும் உடனே அந்த காட்டிடுவா, கொண்டாந்து கொடுத்துருவா.
1: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப சூப்பரா இருக்கோங்கம்மா.
1: சூப்பம்மா, சொல்லுங்க, உங்கள் நட்பின் மேன்மை பண்பு.
3: நட்பின் மேன்மை வந்து உடுக்க இழந்தவன் காய் போல அங்கே இருக்கின் கடவேதான் நட்புதான்.
1: ஓஹோ, அப்படி நாங்க திருக்குறளே ஆன்சர சொல்லிடுவோம், ரெண்டே வரிதான், அதுக்கு மேல பேச மாட்டோம் அப்படின்றீங்க.
3: அதெல்லாம் பேசுவோம், நிறைய பேசுவோம். ஆனா திருக்குறளை முதன்மையில எடுத்து வச்சா அது ரொம்ப சிறப்புக்குரியது
1: அப்படின்னு.
3: அதே மாதிரி நவிர்தோறும் நூல் நயம் போலும் பயிர்தோறும் பண்புடையாளர் தொடர்பு தான் சொல்லுது. பண்புடையவர்களோட தொடர்பு வந்து என்னைக்குமே நம்மளையும் தெளிவா இருக்க வைக்கும், பிறரையும் நல்லபடியா வாழ வைக்கும் அப்படிங்கறதுக்காக. எப்படி நட்பு இருக்கணும்னா, அதாவது ஒரு நண்பர் வந்து தீய பழக்கங்களுக்கு அடிமையானவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க நாட்டுல. அந்த தீய பழக்கம் இருந்தா அந்த நண்பரை வந்து என்ன செய்வாரு, நீ ஏப்பா அவங்க கூட வரவா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டா, இல்லப்பா நான் தான் அந்த குழியில போய் விழுந்து கிடைக்க, நீ வந்துடாத, உன் குடும்பத்துலாம் உனக்கு பெருக்கு, நீ என் பக்கம் வந்து மற்ற உதவிகள் செய்ய, இந்த பக்கம் மட்டும் இந்த கடை பக்கம் எல்லாம் வந்துடாத அப்படின்னு
1: சொல்லணும்.
3: அது உண்மையான நட்பா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது துன்பம் வரும்போது விலகிற கூடாது, என்ன உனக்கு துன்பம், நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு கை கொடுத்து உதவியா இருக்கணும் அந்த நட்பு. அதே மாதிரி அவங்கள விட்டு கொடுக்கவே கூடாது எந்த இடத்துலயுமே. அவங்க சொன்ன மாதிரி விட்டு கொடுக்காம யாராவது யாராவது தோழியில பத்தி சொன்னாங்க, எங்களே பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இப்ப இப்ப எல்லாம் நடக்குது, ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கையிலேயே ஒருத்தவங்க உள்ள போன உடனே அவங்கள பத்தி பேசி நடக்கும், அவங்க உள்ள போன உடனே அவங்கள
1: பத்தி பேசக்கூடாது, பின்னாடி அவங்கள பத்தி தவறா அது மாதிரி பேசுறது கூடாது.
3: பேசினப்போ இது பண்ணேன், என் தோழியை பத்தி பேசாதியே, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும். உண்மை இருக்கணுமா,
1: உண்மையும்
3: ஒழுக்கம், உண்மையும் ஒழுக்கமும் அவங்களோட நலன்ல அக்கறையும் இருக்கிற நட்பு வந்து எப்பவுமே மேன்மடைந்த நட்பமாறுங்கிறது என்னோட கருத்து.
1: சூப்பர் சூப்பர்மா, ரொம்பவே அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றிமா, வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்கம்மா,
1: நன்றி. நம்ம காலர்ஸ் எல்லாருமே அவ்வளவு அழகா தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. எஸ், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நிறைய இடங்கள்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பெஷலா தோன்றோம். ஏன் தெரியுமா? அங்க நம்மளுடைய நல்ல நண்பர்களோ இல்ல அங்க இருந்த மக்களிடத்துல நமக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல உறவுகளோ, அதுதான் நட்பு இல்லையா? ஒரு அன்பா பாராட்டுறது, ஒரு இனிய முகத்தோட அவங்க நம்மளை வரவேற்கிறது, இதெல்லாமே தான் அந்த இடத்த வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே மாற்றும். ஈவன் நம்ம போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு இடமாவே இருந்தாலும், ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசில் ஸ்கூல் போகிறதுக்கு நமக்குலாம் அழுவோம், நான் வரமாட்டேன், ஹோம்ஒர்க் செய்ய சொல்லுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு இருக்கிறதுனாலே அதை ரொம்ப விரும்பி செய்வோம் இல்லையா? ஸோ எஸ், இது போன்ற நிறைய அனுபவங்கள் நமக்கு மெமரிஸ் எல்லாம் கொடுக்கறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த நட்புக்குள்ளே என்ன மேன்மையாக இருக்குது நீங்கள் வந்து நினைக்கிறீங்களோ அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தது ஒரு சாங் போயிடலாம். நட்பை துணை திரைப்படத்திலிருந்து பள்ளிக்கூடத்தில், எஸ் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடலாம் மாட்டோம், படிக்க மாட்டோம், அதையும் தாண்டி நாங்கள் நட்பையாக படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் தான் சஞ்சித் அவங்க குரலில் வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட இசையமைப்பில் வந்துட்டே இருக்குது. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் 91.4. இங்கே எல்லாமே செம்மதூள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 12:35 ஆயாச்சு. எஸ், இளைஞர் உலகத்துல நாம கேட்ட கேள்விக்கான பதில்களை சொல்றதுக்காக ஆரவாரமா நம்ம படைகள், நம்மளுடைய லிசனர்ஸ் எல்லாருமே அவ்வளவு அழகா காத்துட்டு இருக்காங்க. தங்களுடைய பதில்கள்லாம் அவ்வளவு சூப்பரா, அவங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வர போல இருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரா வந்து இந்த ஷோ போயிட்டே இருக்கு. நம்ம அடுத்த காலத்துல பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், கேக்க தாம்பரம் ராஜசேகர்.
0: ராஜசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
0: சொல்லுங்க.
1: ஆபத்து நேரத்தில் அறிந்து கொள்வாய் உன் நண்பனை. அது ரொம்ப முக்கியமான நட்பு. அதான்
0: பண்பு.
1: எப்ப கஷ்டப்படுறான நண்பன், அந்த இடத்த விட்டு போயிட்டான்னா அவன் நட்பே வச்சுக்கூடாது.

நன்றி வாழ்த்துக்கள். அடுத்த காலகிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? ஆஹா, இசையாக கொடுத்து விட்டார்களே. ஸோ எஸ், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்பொழுது நட்புக்குள்ளே நம்ம வந்து எந்த பேதம் மதம்லாம் அதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் ஏய், என் ஃப்ரெண்டுக்கு எடுத்து வைங்க, ஏய், என் ஃப்ரெண்ட் அவள் வந்துட்டாளா, அவள் வந்துட்டாக்கா, அப்படி இந்த முகம், இந்த பர்த்டே பார்ட்டிலலாம் அந்த பசங்களெல்லாம் பார்க்கும்பொழுது என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷமாக அப்படி பொங்குவாங்க. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த மனசில் வச்சுட்டு நம்ம நைட்டெல்லாம் அதை பக்கத்துலேயே வச்சுட்டு படுத்துட்ருப்போம். அடுத்த நாள் போய் என் ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டும்பொழுது வா அப்படின்னு அவங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷனுக்காக அதை பார்க்கணுன்ற ஆர்வம் நமக்குள்ளே எப்பவுமே இருக்கும் இல்லையா? ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்னாலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் தாங்க. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நட்புக்கான மேன்மையான பண்பு என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம காலர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? ஆஹா, அடிக்கடி இசையாகவே நமக்கு வந்து அமைக்கிறாங்க. ஸோ எஸ், இது போல இன்னுமே நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸாகவே இருக்குது. அண்ட் நம்ம காலர்ஸுமே வந்து நமக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க கிட்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்பாக ஒரு சாங் போயிட்டு வந்துடலாம். RRR திரைப்படத்திலிருந்து நட்பு என்ற பாடல் அனிருத் ரவிச்சந்தர் குரலில், மதன் கார்கி அவர்கள் வரிகளில், மரகதமணி அவர்கள் இசைப்பில் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சம்மதோலு.

0: நேரம் 12:43 ஆயாச்சு. இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில தான் வந்து இணைந்திருக்கும். எஸ், நம்ம கோலசமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிடுவோம். ஹலோ, யாரு, எங்கிருந்து பேசுறீர்கள்?
1: ஹலோ ஹலோ, வணக்கம். பொன்னேரி பேசுமா?
0: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
1: பவானி மேடமா, நல்லா இருக்கீங்களா?
0: பவானி நலமா இருக்கும் சார்.
1: கண்டிப்பா
0: சொல்லுங்க.
1: நான் சொல்றேன், எனக்குமே நான் சொல்றது ஒண்ணு ஒண்டிதான், எனக்குமே நட்புக்குள்ள பிரிவு இருக்கக்கூடாது. ஒண்ணு, ரெண்டாவது, நம்ம என்னதான் பெரிய விஷயமா பெரிய ஆளா ஆனாலும் அவங்கள மதிக்க கத்துக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி, அந்த நட்புக்கு மரியாதை தரணும். இல்லைன்னு வச்சுக்க, அவ்வளவுதான்.
0: நன்றி சார், ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, ஸோ எஸ், நம்ம வந்து சொன்னது போல எல்லாமே வந்து நட்புக்குள்ள வந்து அடங்கிடும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து திருவள்ளுவர் அவ்வளோ அழகாக அந்த நட்புன்ற அதிகாரத்தில் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படிலாம் வந்து நட்பு பாராட்டணும், அதில் உண்மையான நட்பு எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நகுதல் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேல் சென்று இடித்தல் பொருட்டென்று ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அதாவது சிரிச்சு பேசி மகிழ்வது மட்டுமே நட்பு இல்லை. நம்ம தப்பு ஏதாவது செய்யும் பொழுது உரிமை எடுத்து, ஹே நீ செய்கிறது தப்பு, இதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து பாராட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம தப்பு செஞ்சுருக்கோம் அப்படின்றத நமக்கு சரியான உண்மையாகவே அங்கே தப்பு செஞ்சுருக்கோம், நம்மளுடைய கேரக்டரில் இதை மாற்றிக்கிட்டால் இன்னும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறவங்க ரியலாகவே நம்ம நட்பு தான். ஸோ எஸ், இதை போன்ற உங்களுடைய கருத்துக்களையும் வந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ், நம்ம கொலைக்கிட்ட பேசிட்டு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றதுக்கான நம்பருமே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நண்பனே, எனது உயிர் நண்பனே, வணக்கம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கமா? சொல்லுங்க, உங்க பேர் சார், உங்க பேர், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
2: திருமலிசை குண்டு.
0: ஓகே சார், சொல்லுங்க, நீங்க நட்புக்கு என்ன ஒரு மேன்மையான உங்க பண்பு என்ன பாக்குறீங்க?
2: நான் பண்பு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உருவாதீங்கன்னா கெடுக்க கூடாது, நல்லது செய்யணும். நன்மை என்றும் நல்லதுக்கு அர்த்தம். அது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, தெரியாது பழகுறாங்கன்ட்டு நாஸ்தம் பண்ண, இது பண்ணிடுறாங்க, கழிச்சு
0: பண்ணிடுறாங்க,
2: அதெல்லாம் கஷ்டமா இருக்கு.
0: ஓகே, சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். நீங்களுமே உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கூட ஷேர் பண்ணும் அப்படின்னீங்கன்னாக்கா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க போன் எடுங்க.

2986003 அல்லது 2952055544 இணைப்பெண்ணாக 0444 என்ற என்னோட நீங்கள் என் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய நட்பின் மேன்மையான சிறப்பு அம்சங்கள் இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான சாங், நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து ஜிகிரி தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களெல்லாம் நினைத்து பார்க்கக்கூடிய அந்த சாங்காகவே நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஜெயமூர்த்தி மற்றும் அனந்தகுடி இளையராஜா அவர்கள் குரலில், அருண்ராஜா காமராஜ் அவர்கள் வரிகளில், டி இமானுடைய இசையில இசையமைப்பில் வந்துட்டே இருக்க கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே செம்மதூளு.

0: ஆச்சு. ஸோ எஸ் நம்மளுடைய நட்பை பற்றி அதனுடைய மேன்மை எங்கள் நட்பில் இதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக நம்ம காலேஜ்மே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இடம் பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம். வணக்கம் சைதரேந்திர ராசு.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய நட்பில் எது ரொம்பவே மேன்மையான ஒரு பண்பா பாக்குறீங்க?
1: எனக்கு வந்து இன்னை வரைக்கும் இருக்காங்க நட்பன். எனக்கு 70 வயசு ஆகுது, இன்னை வரைக்கும் நண்பன் இருக்கான்.

0: என்ன விட்டு கொடுக்க
1: மாட்டான். அருமை அருமை. விட்டு கொடுக்காம இத்தனை வருஷம்
0: அதே மாதிரி என்ன தவறு இருந்தாலும் அடுத்த நிமிஷம் சுட்டி காட்டுவோம்.
1: சூப்பர் சூப்பர் சார்.
0: மூன்றாவது நபர் மத்தியில விட்டு கொடுக்க மாட்டான், நான் செய்த தவறை சுட்டி காட்டுவோம், ஏத்துக்குவோம்.
1: அதே சமயத்துல சுட்டி காட்டுறதுக்கான அந்த உரிமை அவங்க எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நல்ல நட்பு. சூப்பர் சூப்பர் சார்.
0: அதே மாதிரி நான் சொன்னாலும் ஏத்துக்குவான்.
1: ஓகே சூப்பர் சார், ரொம்பவே சந்தோஷம்.
0: நீண்ட கால நட்பு இது ஒண்ணுதான் இருக்கு, ஒருத்தன் தான் இருக்கான்,
1: அது ரொம்ப பெரிய பாக்கியம். நம்ம நட்பு வந்து தொடர்ந்து போறது எல்லாம் வந்து ஏதோ இத்தனை கால ஆண்டுகள் கடந்து நிக்குது அப்படின்னு அதெல்லாம் பெரிய விஷயம் சார்.
0: எனக்கு 71 வயசு ஆகுது. ஈக்குவல் வயசு தான்.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே சந்தோஷம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றி.
1: ஓகே சோ எஸ், நம்ம வந்து பார்த்தது போல நமக்கு நீண்ட காலம், சில நேரங்கள வந்து காலங்கள், அதாவது எல்லா இடங்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஆனா நீண்ட காலமா பயணிச்சு இத்தனை நாள் ஆனாலும் என் நண்பன் வந்து என்னை விட்டு கொடுக்காம, காலங்கள் நம்ம சூழ்நிலைகள் மாறிட்டே இருக்கும், வேலைகள் மற்ற என்விரான்மெண்ட் எல்லாமே மாறிட்டே இருக்கிறதுனால நம்ம நட்பு வந்து மாறிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த குட்டி அந்த ஒரு லிங்க் நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கும், அந்த கனெக்ஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும், அந்த நல்ல நட்பு எப்பவுமே நிற்கும் அப்படின்றார் போல. அது தேய்பிறை போல நாளும் தேயாமல் வளர்ப்பிழை வளர்ப்பிறை போல நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஒரு நல்ல நட்புக்காடைய நட்புக்கான நல்ல பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய நேரங்களை நம்ம உடஞ்சு போறோம் அப்படின்னும் பொழுது அதை நிறைய நேரங்களை நம்ம வந்து வெளியே காட்டுறதுக்கு நம்ம தயங்குவோம், காட்ட மாட்டோம். குறிப்பாக பேரண்ட்ஸ் மத்தியிலலாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இல்லை, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றத காண்பிக்க விரும்புவோம். ஆனால் நம்ம நட்பு கிட்ட நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஓப்பனாக பேசுவோம். டேய் சொல்கிற என்னடா ஆச்சு, உன் முகம் வாடலாக இருக்கே, எனக்கு தெரியாதா சொல் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையோடு கேட்கும் பொழுது நமக்கான ஆன்சர் கரெக்டாக அவங்க கிட்டேருந்து கிடைக்கிறார் போல் நமக்கு வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கும், திருப்தியும் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல நட்பு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி அது முடிகிற வரைக்கும் வந்து ஏய் என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கணும். நிறைய நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் சில திருப்பு முனைகளாக அமைஞ்சதே வந்து நட்பினுடைய ஒரு நல்ல மேன்மையினால தான் இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது போல் நிறைய காரியங்களை நம்ம இன்றைக்கி இளைஞர் உலகத்தில் உங்கள் கூட ஷேர் பண்ணதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நட்புகளை எல்லாமே கூட நான் வந்து இப்போ நான் வந்து நினச்சி பார்க்குறேன், அந்த நட்பு எப்பொழுதுமே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நட்புகளுக்குமே நான் வந்து வாழ்த்துதலையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் இப்போ வந்து விடைபெற போகிறேன். அடுத்ததாக 2 மணிக்கு மீண்டும் உங்கள் கூட வந்து ரெயின்போ மெலடிஸில் வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வரவிருக்கிறது என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து ஏழே ஏழே தோஸ்துடான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய நட்புக்காக அப்படியே மனசிலிருந்து பாடுங்க. கிருஷ் மற்றும் நரேஷ் குரலில் விவேக் அவர்களை ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. இத்துடன் நானுமே உங்களிடத்திலிருந்து இந்த ஷோலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம், தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே செம்மதுலே.

0: புறநானூற்றில் பெண்பார்ப்புலவர்கள். பங்கேற்பவர் முனைவர் சே. ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: பண்டை காலம் தொட்டு நமது பாரத நாடு பெண்களை சக்தியாக தெய்வமாக போற்றி வருகிறது. நமது தமிழ் மரபும் சங்ககாலம் முதல் இக்காலம் வரை பெண்களை கண்கள் என சீர்தூக்கி மெச்சுகிறது. வீரம், போரின் சிறப்பு போன்றவற்றை விதந்தோம்பும் புறநானூற்றில் பெண்பார் புலவர்களின் பாடல்கள் சிந்தனையை தூண்டி நம்மை கருத்தூக்கம் பெற வைக்க வல்லமை பெற்றவை. இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே. ஜெபஜோதி புஷ்பம் அவர்களுடன் உரையாட உள்ளோம். 25 ஆண்டுகள் கல்வி பணி மேற்கொண்டுள்ள முனைவர் அவர்கள் மாணவ ஆலோசகர், கட்டுரையாளர், பேச்சாளர் என்று பன்முகத்திறன் கொண்டவர். இனி அவருடன் உரையாடலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: சங்க இலக்கியத்துல புறநானூற்றின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்போ சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே கிமு 500 முதல் கிபி 200 வரை அந்த காலகட்டத்தை தான் நம்ம சங்க இலக்கிய காலம்னு சொல்றோம். இது ஒரு செவ்விலக்கிய காலம். இந்த இலக்கியத்தை பாத்தீங்கன்னா அகம் புறம் என்ற வாழ்க்கை இருக்குது. அகம்னா நமக்கு தெரியும், இல்லற வாழ்க்கை. புறம் என்றால் வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்லுது. இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்று 8 தொகை, இன்னொன்று 10 பாட்டு. இந்த 8 தொகை நூல்களை பாத்தீங்கன்னா 8 நூல்கள் இருக்குது. 5 அகநூல்கள், 2 புறநூல், 1 வந்து அகம்புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 8 தொகை நற்றிணை, குறுந்தொகை, 500, 1010, பரிபாடல், கலித்தொகை, 100, 400 அப்படின்னு சொல்லி ஒரு 8 நூல்கள் இருக்குது. இதை 10 பாட்டு நூல்களை ரெண்டா பிரிச்சிடறோம். அது ஒன்று ஆற்றுப்படை நூல்கள். ஆற்றுப்படைனா ஆற்றுப்படுத்துதல், இல்லைன்னா வழிபடுத்துதல். இப்போ மன்னர்கள்ட்ட வந்து பரிசு பெற்று வருவாங்க புலவர் பெருமக்கள். அப்ப தாங்கள் எந்த மன்னன்ட்ட பரிசு வாங்கணும், வரக்கூடியவர் யாரு அப்படின்னு சொல்லி வழிபடுத்துதல். நான் இந்த மன்னன் பரிசு வாங்கினேன், உதாரணமாக நான் கரிகால் சோழனை பார்த்து பரிசு வாங்கினேன், நீங்களும் அங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா பரிசெல்லாம் கொடுத்து உங்களை வறுமையெல்லாம் போக்குவான்னு சொல்லி மன்னருடைய சிறப்பையும் சொல்லி போகக்கூடிய இடத்தையும் என்ன செய்வாங்க, அவங்க வந்து வழிகாட்டி விடுறாங்க. ஆகவேதான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றோம். ஆற்றுப்படைனா வழி

இது ஒரு வரலாற்று களஞ்சியம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவண பெட்டகம் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். ஏன்னா சங்க இலக்கியத்தை பற்றியும் தமிழக இலக்கிய வரலாறு பற்றியும் எழுதுறதுக்கு மிக முக்கியமான நூலாக இருந்தது இந்த புறநானூறு தான். இதில் 400 பாடல்கள் இருக்கு. ஆனால் யார் தொகுத்தா, யார் தொகுப்பித்தார் அப்படின்னு தெரியல. தொகுத்தவர் அப்படின்னு சொன்னா இந்த நூறுக்களெல்லாம் தேடி எடுத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்றோம். தொகுப்பித்தவர் யாருன்னு சொன்னா பேட்ரான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பண உதவியோ மற்ற உதவிகள்லாம் கொடுத்தவங்க தான் நம்ம தொகுப்பித்தவர் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதை பற்றி செய்திகள் நமக்கு எதுவுமே புறநானூற்றில் கிடைக்கல. இதனுடைய அடிவரை அப்படின்னு பார்த்தோம்னா 4 முதல் 40 அடிவரை இருக்குது. இதனுடைய மிக முக்கியமான சாரம்சம் அப்படின்னா நம்முடைய சங்க இலக்கியத்தை பற்றி, நம்முடைய தமிழக மக்களுடைய பண்பாடு எப்படி இருந்துச்சு, அவருடைய வீரம், உடைய பழக்க வழக்கங்கள், இறை வழிபாடு, சாப்பாடு, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படிலாம் இருந்துச்சு, அரசியல் எப்படிலாம் செய்தாங்க, வாணிபம் எப்படி, நம்முடைய பொருளாதாரங்கள் என்ன, என்னென்ன மாதிரி அவங்களோட கூட்டு குடும்ப வாழ்க்கையா, வாழ்க்கை முறை அமைப்புன்னு சொல்லி அகம் அதிகமான செய்திகளும் இருக்குது, புறம் அதிகமான செய்திகள் இருக்குது. ஆகவேதான் டாக்டர் ஜியூ போப்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கும்போது அவருக்கு மிக பிடித்தமான புத்தகம் ஒன்று புறநானூறு, இன்னொன்று திருவாசகம். இந்த ரெண்டு நூற்கள் தான். இந்த புறநானூற்றை என்ன பண்ணார், ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வச்சு தன்னுடைய நாட்டுக்கு இதனுடைய தமிழக மக்களுடைய பண்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக மொழிபெயர்த்தார். இப்போ நம்மளுடைய மேநாடுகளில் பார்த்தோம்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. நாம தான் கொஞ்சம் மாறி மாறி வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்முடைய பண்பாடுகள்லாம் மிக மிக முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சான்றோன் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்குது, 189வது பாடல், கடலுள் மாய்ந்த இளம்பருவழுதி அப்படின்னு ஒரு மன்னன் வந்து அதை பாடியிருப்பார். முன்னெல்லாம் மன்னர்கள்லாம் போர்க்கெல்லாம் செல்வாங்க. அப்போ இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்குவதற்கு என்ன காரணம், உண்டா லம்மை இவ்வுலகம் அப்படின்னு ஒரு பாடல் வரி. இந்த உலகம் இன்று வரைக்கும் சுழன்று வருது, அழிவுலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இங்குள்ள மக்கள் வந்து மிக நல்ல பண்புடையவர்கள், அஞ்சாதவர்கள், சோம்பல் இல்லாதவர்கள், புகழ் என்றால் உயிரை கூட கொடுப்பாங்க, பழி என்றால் இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வாங்கி கொள்ள மாட்டார்கள். தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய மக்களால தான் இந்த உலகம் இன்று வரைக்கும் இயங்கக்கூடியதுன்னு சொல்லி சான்றோருக்கான ஒரு வரைவில் நடக்கத்தை கூட இந்த புறநானூறு நமக்கு கொடுக்குது. இது மட்டும் இல்லாம நம்முடைய புலவர்கள்லாம் பாத்தீங்கன்னா அரசனை வந்து பொண்ணுக்காகவும் பொருளுக்காக மட்டும் அவர்கள் என்ன செய்யல, அவங்களை போற்றி பாடல, அவங்களுடைய சில சமயங்கள் அவர் செய்யற தவறு கூட எடுத்துரைக்க கூட அவங்க தயங்கல. அப்ப அந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க, நேருக்கு நேர் மன்னரை கூட பேசக்கூடிய அந்த இது கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கல்வியை பற்றி, கல்வியினுடைய சிறப்பு, ஒரு மனிதன் தாழ்ந்த குலத்தில் பிறந்தால் கூட அவன் படித்தால் அவன் மேன் மக்களுக்கு சமமா கருதப்படுவான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப மன்னனுக்கு சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா தூதாக செல்வார்கள். இப்ப அவையார பாத்தீங்கன்னா அதியமானுக்காக தொண்டைமான்ட்ட தூதா செல்வார். எப்ப நீங்க வராதப்பா, என்னுடைய அதியமான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் மிக பயங்கரமான பராக்கிரமசாலி, நீ வந்தா மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே சிறாரு அது தூது சென்று அந்த போரை தவிர்க்கிறது மாதிரி. அப்புறம் அறிவுடைய நம்பி அப்படிங்கறதான ஒரு மன்னனுக்கு வந்து எப்படி மக்கள்கிட்ட வரி வாங்கணும், இஷ்டத்துக்கு நினைச்சுக்கூடாது வரி வாங்கக்கூடாது, அப்படி வரி வாங்கினா அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. இப்போ ஒரு வயல் நிலம் இருக்குது, அங்க நெற்பயிர் நன்றாக வளைஞ்சிருக்குது.

0: மக்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க. பெண் மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல நினைப்போம், ஆனா முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த குடும்ப அமைப்பு நன்றாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் என்ன சில கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவில்லை அப்படின்னா அவருடைய கருத்துக்களுடைய பாடல்கள்லாம் அவங்க நினைச்சிருக்காங்க, இந்த பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க.
1: எல்லாருக்கும் பரிச்சயமான ஔவையார்ல இருந்து ஆரம்பிப்போம். ஔவையார் அவருடைய பாடல்கள் வழியா என்னென்னலாம் நம்மளுக்கு சொல்றாங்க?
0: ஔவையார் வந்து ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்குள்ள ஆண் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இதை வந்து ஒரு பாடலை சொல்றாரு. என்ன பாடல்னா 187வது பாடல் புறநானூற்றில், ஒரு 4 வரி பாடல், மிக அற்புதமான பாடல். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி வாழிய நிலனே நல்லே வாழிய நிலனே அப்படி சொல்வார். இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆண் மக்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கத்தில் பார்த்தாலும் கூட அந்த காலத்தில் வந்து விவசாயம் அதிகமான முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஒரு இடத்தை பண்படுத்தோம்னா அது ஆண் மக்களால் தான் என்ன செய்ய முடியும். வேளாண்மைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆகவே ஒரு மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தால் இந்த இடத்துல ஆடவர்கள் சொல்லலாம், மக்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனா மிக முக்கியப்படுத்துறது ஆடவர்கள். குடும்ப அமைப்பாக இருந்தா கூட ஆண்கள் நன்றாக இருந்தால் மனைவி மக்கள்லாம் சிறப்பா இருப்பாங்க. ஆண்கள் சிறப்பாக இல்லைன்னா ஏதாவது தப்பு தவறு செஞ்சா குடும்ப அமைப்பே கட்டு குறைஞ்சிரும். ஒரு நாடு சிறப்பா இருக்கணும்னா அங்குள்ள ஆடவர்கள் நன்றாக இருந்தா நல்லா இருக்கும். காடாக இருக்கலாம், மேட்டு நிலமாக இருக்கலாம், பள்ளமா நிலமாக இருக்கலாம், மிக உயர்ந்த நிலமாக இருக்கலாம். நில அமைப்பு என்பது நம்முடைய சமுதாய நம்முடைய தமிழ் பண்பாடுல ஐவகை நிலங்களை சொல்லியிருக்காரு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பால், இந்த மாதிரி நிலத்திற்குடைய அமைப்பு மக்களால் தான் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. நிலத்தை பார்த்து மக்களுடைய நற்பண்புகள் வளரல, மக்களால் தான் அந்த நிலமே நன்றாக இருக்குது. அப்ப இந்த நில அமைப்புகள் எல்லாம் சரிப்படுத்தோம்னா அது ஆண்களால் மட்டும்தான் முடியும். ஆகவே ஆடவர்கள் நன்றாக இருந்தால் அந்த நாடு என்ன செய்யும், சிறப்பா இருக்கும். ஆடவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் நாடு என்ன செய்ய முடியாது, சிறப்பா இருக்க முடியாது. அதுதான் நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஆடவர்கள் நன்றா இருந்தால் அந்த இடம் என்ன செய்யும், செழிப்பா இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்துறார்.
1: இது வந்து நாடு வளமாக இருக்கிறதுக்கு ஔவையார் சொல்ற கருத்தை எடுத்துக்கலாமா?
0: ஆமா.
1: அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது ஔவையார் சொல்லியிருக்காங்களா?
0: பெண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்களுடைய வீரத்தை தான் அதிகமா என்ன செய்யறாங்க அந்த இடத்துல வந்து சொல்றாங்க.
1: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஔவையார் பாடல்ல பெண்களுக்குன்னு சொல்லனா இப்போ போரெல்லாம் நடக்கும் இல்லையா, இந்த போரை வந்து தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும், பெண்கள் வந்து ஆண்களுக்கு சண்டை வேண்டாம் சச்சரவு வேண்டாம் அப்படிங்கிற காரியத்தை என்ன செய்யணும், அந்த ஆண்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு இவர் வந்து அதியமானுடைய வீரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அதியமான் வீரத்தை பற்றி பேசி அதியமானோட படை வீரர்களும் சண்டைக்கு போறாங்க. சண்டைக்கு போகும்போது நிறைய ஆண் மக்களும் போறான். போகும்போது ஒரு பையன் என்ன பண்றான், வெற்றி பெற்று திரும்பி வெளியே வர்றான். வரக்கூடிய சமயத்துல தாய் பாக்குறான், என் மகன் எப்படி வெற்றி பெற்று வரானே, மிக சிறப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறான். ஆனா ஔவையார் அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மனக்குறைவு அவளுக்கு இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அப்ப அந்த பெண்மெண்ட கேட்கறாரு, உன்னுடைய மனக்குறைதான் என்ன அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, இந்த போர்க்களத்துல எத்தனையோ வாலிபர்கள் போனாங்க, வெள்ளாடுகள் மாதிரி நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, அவர்கள் மத்தியில என் பையனும் போனான், வரிசையா வெள்ளாடுகள் மாதிரி போர் வீரர்கள் நிக்கிறாங்க. போகக்கூடிய சமயத்துல என் பையன் என்ன பண்றான், அவங்கள தாண்டி முன்னால போய் சண்டை போட்டான், சண்டை போட்டு வெற்றி அடைஞ்சு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான். வந்தது மிக நல்ல காரியம்தான். இருப்பினும் அந்த போர்க்களத்துல படை வீரர்கள் செத்து போயிட்டாங்களே, அத மாதிரி என் பையனும் செத்து போய் கால் இல்லாத கட்டிலில் கிடத்தி வெண்மையான உடை போர்ப்பித்திலவே அப்படின்னு வருத்தப்படுறேங்கிறான். அவன் இந்த போர்க்களத்தை என்ன வீர மரணம் அடைஞ்சிருக்கணும். அப்ப என்ன பாடை இல்லாத கட்டில்னா அந்த பாடை கட்டில் வரிப்பாங்க இல்லையா, கால் இல்ல, அந்த கட்டில என் பையனை கடத்தி அவனுக்கு மேல நினைச்சு வெண்மையான ஆடைய போட்டு ஈம சடங்கு நான் செய்யலையே அப்படிங்கிற எனக்கு அந்த வருத்தம் எனக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது ஔவையார் நினைக்கிறாரு, இந்த பெண்ணுக்கு இவ்வளவு வீரம் இருக்குதே, அத சொன்னாலும் கூட மற்ற பெண்களுக்கும் நாட்டுக்காக என்ன செய்யணும், கண்டிப்பாக ஆண் மக்கள் போருக்காக போக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை கூட மறைமுகமா சொல்லி இந்த பெண்மணி ஒரு எடுத்துக்காட்டா சொல்றான். எப்படி பாருங்க, அவன் வெற்றியோட வாரான், ஆனா அவளுக்கு அது சந்தோஷம் இல்ல, வீர மரணம் அடைந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும். இப்ப கூட நம்முடைய போர்க்களத்துல நம்முடைய சண்டை நடந்துச்சுன்னா என்ன செய்வோம், எல்லைப்படையில அந்த வீரர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஹானர் பண்றதுக்கு அந்த வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு கொண்டு நினைச்சுவாங்க. கொடுக்கும்போது சில மனைவிமார்கள் கூட மிக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ற மாதிரி நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வீர மரணம் என் பையன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நாட்டை மற்ற மக்கள் தாக்க வரும்போது நம் நாட்டு இளைஞர்கள் என்ன செய்யணும், தாய்மார்கள் அனுப்ப வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஒரு கருத்தை கூட ஔவையார் சொல்றாரு.
1: அருமையா சொன்னீங்க. ஆண்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்றாங்க, அதே மாதிரி வீர தாய்க்கும் ஒரு இலக்கணம் வந்து சொல்றாங்க. ஒரு பாடலை கேட்டுவிட்டு

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இப்போ ஔவையாருக்கு அடுத்தது பொன்முடியார் அப்படின்ற பெயர் எல்லாருக்கும் பரிச்சயமானது. அவங்க என்ன சொல்றாங்க புறநானூற்று பாடல்கள்ல?
1: பொன்முடியார் பாடல்ல வந்து சமுதாய கடமைகளை ரொம்ப கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே அவரவர் நிலைக்கேற்றதான ஒரு கடமை இருக்குது. இந்த பாடல்ல அவரே ஒரு தாய் மாதிரி இந்த பாட்டை பேசுறார். என்ன பாட்டு அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தையின் கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தனுக்கு கடனே, ஒளிர்வாள் அரும் சமம் முறுக்கி களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே அப்படின்னு ஒரு பாட்டை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் சமுதாயம் இருக்கும். அந்த கடமையை நம்ம சரிவர செஞ்சிட்டா அந்த சமுதாயம் சீர்பட முடியும். இப்ப நல்ல பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்கிற கடமையா இருக்கு தாய்க்கு. அது அந்த காலத்துல இருந்துச்சு. ஆனா இப்பொழுது கூட நம்ம நினைச்சிரும், பெற்றெடுப்பது மட்டுமல்லாமல் பிள்ளைகளை சான்றோனாக்குவது கூட தாயினுடைய கடமையாகவும் இப்ப இருக்குது. ஆனா அந்த கால பெண்ணும் நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், பெற்று கொடுக்கணும், அது உன்னுடைய கடன் அப்படின்னு சொல்றார். அந்த பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து எல்லோருக்கும் முன்பதாக நம்முடைய பையன் நல்ல பையன் அப்படிங்கிறது ஒரு தந்தையினுடைய கடமை. ஆனா தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் போருக்கு தேவையான அந்த கருவிகளை உருவாக்கி கொடுப்பது யாரு, கொல்லுன்றதுடைய கடன் தான். அதை கரெக்டா செஞ்சு கொடுக்கணும். நன்னடை நல்கள் நல்ல நற்பண்புகளை கற்றுக் கொடுக்குது அந்த அரசனுடைய கடமை. அப்படி சொன்னா கூட போர் செய்து வெற்றி பெற்று வரும்போது அவர்களுக்கு பொண்ணோ பொருளோ அதிகமா கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்துவது. இப்பொழுது கூட நமக்கு யாராவது விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நம்முடைய அரசாங்கம் கொடுக்குது இல்லையா, அது மாதிரி கொடுப்பது நன்னடை நல்கள் அந்த வேந்தனுக்கு கடன். அந்த பையனுக்கு என்ன கடமை, ஒளிர்வாள் அரும் சமம் பயங்கரமான போர்ல அவன் பங்கு பெற்று வெற்றி பெற்று திரும்பி வரணும், இதுதான் அவனுடைய கடன் அப்படிங்கிற செய்தியை அந்த பொன்முடியார் சொல்லிட்டு சமுதாயத்துள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இக்காலத்து மக்களுக்கும் உணர்த்துகிற விதமா அது அமையுது.
0: அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி பெருங்கோப்பெண்டு, அவங்களும் ஒரு பெண் பார்ப்புலவர் தான்.
1: ஆமா,
0: பொன்முடியாருக்கு அப்புறம் அவங்களை நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க என்ன சொல்றாங்க,
1: சமுதாயத்துல நடக்கக்கூடிய பெண்களுக்கு கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. பெண்கள் கிடைக்கப்பட்ட கொடுமைகள், பூதப்பாண்டியன் அவனுடைய அந்த மன்னன் வந்து இறந்துட்டார், அவருடைய மனைவி தான் இந்த கோப்பெரும் பெண்டு. கணவன் இறந்து விட்டால் பெண்கள் நினைச்சுவாங்க, கணவன் இறந்த அப்புறம் நமக்கு உயிர் வாழ்வதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயில நினைச்சுவாங்க, விழுந்துருவாங்க. அதே மாதிரி இவங்க நினைக்கிறாங்க, கணவன் இறந்த அப்புறம் இந்த கைமை நோன்பை நோற்பதை விட என் கணவனோட சாவதான மேலு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இந்த கோப்பெரும் பெண்டு அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த சிதைகள் இருந்து விழ போறாங்க. அப்போ சான்றோர் பெருமக்கள்லாம் தடுக்கிறாங்க, மண்ணுடைய மனைவியாச்ச எப்படி விட முடியும் அப்படி அவங்க தடுக்கும் போது அவங்க சொல்றாங்க, பல் சான்றீரே பல் சான்றீரே, செல்கை என சொல்லாது ஒளிகை என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல் சான்றீரே. நான் என் கணவனோட அந்த நினைச்சு என போக போறேன்னு சொல்றேனே, நீங்க வந்து என்ன பண்றீங்க, என்ன போகாதேன்னு சொல்றீங்களே, போகத்தானே சொல்லணும், என் கணவன் இறந்த அப்புறம் நாங்க இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நன்மை, உங்களுக்கு வேணா அது ஈம படுக்கையா இருக்கலாம், எனக்கு வந்து தாமரை பொய்கை மாதிரி அப்படின்னு இந்த அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கணவன் இறந்த அப்புறம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருந்துச்சுன்னா, அவங்க வந்து சாதாரண பாய்கள்ல மற்றெல்லாம் படுக்க முடியாது, இப்ப இருக்கிற மாதிரி மொசைக் தரையோ மார்பிள் தரையோ அப்படிலாம் கிடையாது, பறவை கற்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலதான் அவங்க படுக்கணும், தனியா தான் படுக்கணும், நல்ல சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்காது, நெய் சோறு கிடைக்காது, சோறு பொங்கின அப்புறம் அந்த பானையில அடியில அப்படியே கரைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க, அடி சோறுன்னு சொல்லுவாங்க, அதைத்தான் அவங்க எடுத்து சாப்பிடணும். வேலைக்கீரைன்னு சொல்லுவோம், அது உப்பு இல்லாம போட்டு சமைச்சு சாப்பிட்டு பொட்டு இல்லாம பூவு இல்லாம இப்படி எல்லாம் வாழணுமே, அந்த இது எனக்கு வேண்டாம், என் கணவனோட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. 1827 வந்து ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் கேரி எல்லாம் சேர்ந்து இந்த சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வரணும்னு பார்த்து பண்ணாங்க. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல மீண்டும் நடக்குது. தானா ஒரு பெண் கணவன் செத்தப்புறம் சாகிறது அது வேற, அவங்கள வந்து என்ன அப்படி ரொம்ப நிர்பந்தப்படுத்தி உள்ள போடுறதா நம்ம வந்து உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 1861 விக்டோரியா மகாராணி வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது, இந்திய நாட்டில தான் அதிகம், மற்ற இடங்கள்லாம் அப்படி கிடையாது இல்லையா, அவங்க வந்து ஒரு சட்டம் கொடுத்து ஃபுல்லா இந்தியா முழுமைக்கு பிரகடனப்படுத்துறாங்க. அப்போ ஆங்காங்கே இல்லாம இருக்குது, இருப்பினும் ஒரு சில இடங்கள்ல திருப்பி இருக்குது. அதுக்கப்புறம் 1987 வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன

0: பண்றாங்க. கண்டிப்பா என்ன செய்யணும், சதி ஒழிப்பு சட்டம் நம்ம வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சதி பிரிவென்ஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1987 அது ஏற்றப்பட்டு அதுக்கப்புறம் அடியோடு அது ஒளிந்தது. இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் பார்த்தா அதிகமா இல்லை, பெண்களுக்கு கல்வி எல்லாமே இருக்கிறதுனால கணவன் இல்லாவிட்டாலும் பிழைத்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இருப்பினும் சில இடங்கள்ல தள்ளக்கூடிய நிர்பந்தம் இல்லை, தானாக என்ன பண்ணிக்கிறாங்க, கணவன் இறந்தப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவங்க இறந்துடுறாங்க. அப்ப இந்த போப்பெரும் பெண்டை என்ன பண்றாங்க, இந்த பாடல் பல்சாண்டிரே பல்சாண்டிரே அந்த பாடல் மூலமாக கணவன் இழந்த பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்குது, ஆகவே என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தில் வாழக்கூடாது, அதுவே எனக்கு போதும்னு சொல்லி அந்த அம்மா என்ன செய்ய பாடலா எழுதி தன்னுடைய அனுபவத்தையே இந்த பாட்டுல வந்து எழுதியிருக்காங்க. இதன் மூலம் சமுதாயத்துக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்துதான் ராஜாராம் மோகன் ராய், வில்லியம் கேரி, விக்டோரியா மகாராணி இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம இந்தி தேசத்தில் இந்த சதி ஃபுல்லா போறது மாதிரி சட்டங்கள் இயற்றப்பட்டு இன்னைக்கு நாடு சிறப்பா இருக்குது.
1: நீங்க சொல்றத பார்த்தா ஒவ்வொரு பெண் பார் குழுவரும் ஒவ்வொரு சமுதாய கருத்து தான் இதுல வந்து சொல்லிட்டு போயிருக்கு.
0: எல்லா பாடல்களுமே அதிக சமுதாய கருத்துக்கள் எல்லாம் இருக்குது.
1: அதே மாதிரி நப்பசலையார் அப்படின்ற அந்த பெண் பார் புலவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: புகழினும் சிறந்த சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கிள்ளி வளவனை பற்றி சொல்றார். கிள்ளி வளவனுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிபி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்போம். சிபி சக்கரவர்த்தி தன் ஒரு புறாவினுடைய வேடன் பிடிச்சான்னு சொல்லிட்டு அதனுடைய உயிரை வந்து காப்பாற்றுவதற்காக தன்னுடைய தசையை அறுத்து கொடுத்தான். இப்படிப்பட்ட பரம்பரை, நல்ல வீர பரம்பரை, ஈகையை நன்றாக கொடுக்குறான், மக்களுக்கு நிறைய பவுன பொருள்லாம் கொடுக்குறான், அப்படிப்பட்ட மிகப்பெரியதான நல்ல பரம்பரையில தான் அந்த கிள்ளிவளவன் வந்திருக்கிறான். அப்போ போரிலையோ கொடை கொடுப்பதிலையோ வெற்றி வாகி சூட்டுவதிலும் மிக சிறந்ததான மன்னர்கள் தான். இருப்பினும் அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சி நகரம் சேர மன்னனுடைய வஞ்சி நகரத்தை வந்து போர் செய்து அந்த வஞ்சி நகரத்தை பிடித்துக் கொண்டான் கிள்ளிவளவன். இதைத்தான் சொல்றாரு, உனக்கு எல்லாமே உன்னுடைய முன்னோர்கள் எல்லாமே ஈகையிலேயும் சரி வெற்றியிலையும் சரி மிகுந்த ஒரு போர் கொடுப்பதிலும் சரி மிக சிறந்தவர்கள், ஆனா நீ சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை பிடிச்சிட்டியப்பா, இதுதான்ப்பா புகழின் சிறப்பு அப்படின்னு சொல்ற. ஏன் சொல்றாருன்னா, உன்னுடைய வெற்றியும் புகழும் ஈகை கொடை இதெல்லாமே நீங்க பரம்பரை பரம்பரையா இங்க முன்னோர்கள் வந்து நீங்க சிறப்பா தான் இருந்திருக்கீங்க, அதுல வந்து சிறப்பு தான். கிள்ளிவளவனை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய முன்னோர்கள் இருக்கிறவன் நீ இருப்ப, ஆனாலும் சேர நாட்டுடைய வஞ்சி நகரத்தை நீ வந்து வெற்றி கொண்டுட்டாயே, அதுதான் மிகப்பெரிய வெற்றி எனக்கு, அது எப்படி நான் வந்து பாராட்டுவது, சிறப்பிலும் சிறப்புன்னு சொல்றாரு. சேரநாடு என்பது இப்போ உள்ள கரூர் நகரம் இருக்குது இல்லையா, அதை சம்மந்தப்பட்டதான ஊர் தான். இங்கே நீர்வளம் நிலவளம்லாம் மிக சிறப்பாக அதிகமாக இருக்குது, நல்ல வாசனை மிக்க மலர்கள் பழங்கள் நிறைந்த நாடு. மிக சிறப்பாக சொல்ல போனோம்னா, இந்த சேரன் செங்குட்டுவன் இமயமலை வரை சென்று எல்லா இடமும் வெற்றி கொண்டு இமயத்தில் வில்லை பொறித்தவன். அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு வந்து பத்தினி கோட்டை அமைந்த இடம், அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்ட, வெற்றி கண்டுட்டியே, சேரன் வெற்றி கண்டுட்டியே, இது மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புகழின் சிறப்பு. அப்ப சேர நாட்டை வெற்றி கொள்ள முடியாது, அதை கூட வெற்றி கொண்டு நீ வந்து விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை பாராட்டுவதுன்னு தெரியல அப்படி சொல்லக்கூடிய சமயத்துல அந்த கண்ணகிக்கு பத்தினி கோட்டை அமைந்த அந்த இடத்த வந்து மிக சிறப்பா வந்து நப்பசிலையார் வந்து இதுல கூறுகிறார்.
1: இப்போ நப்பசிலையார் கிள்ளிவளவனை பாராட்டினதை பத்தி சொன்னீங்க, அடுத்து இளவையினியார் அந்த பெண் பார்ப்புலவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இதுல வந்து ஒரு இல்லற கருத்து இருக்கு சார். ஏரைக்கோன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். இவன் வந்து பொதுவா மன்னர்களுடைய வாழ்ந்த அந்த மலைநாட்டை வந்து சொல்லுவாங்க. இப்ப மலைப்பகுதிகளை பார்த்தோம்னா, இப்ப நம்ம பறவைகளை பார்ப்போம், விலங்குகளை பார்ப்போம். இப்ப பொதுவா முன்னால் உள்ள காலத்துல எல்லாம் ஆண்கள் நினைச்சுவாங்க, தலைவியை விட்டுட்டு தலைவன் நினைச்சுவன் வேலைக்கு போவான், போற சமயத்துல திரும்பி வருவதற்கு காலதாமதமாகும். அப்ப ஆங்காங்கே பார்க்கக்கூடிய இந்த பறவைகள் செயல்பாடுகள் விலங்குகள் செயல்பாடுகள் எல்லாம் என் மன்னன் பார்ப்பான், பார்த்துட்டு என்ன கண்டிப்பா நினைச்சு நினைச்சுவான் வீட்டுக்கு சீக்கிரமா வருவான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அப்போ உள்ள பெண்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ கூட நம்ம நினைச்சுவோம், ஆண்கள் போனா எப்பண்டா வருவாங்க நினைச்சு பார்த்துக்கொண்டே இருப்போம், ஒரு இல்லற கருத்து. அப்ப இந்த இடத்த என்ன பண்றாங்க, ஒரு ஆண்மான் பெண்மான்களை சேர்ந்து இறமைஞ்சிட்டு இருக்குது, தனித்தனியா போயிடுச்சு. கடைசியில பார்த்தா அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்துச்சு. அப்ப நம்ம கண்டிப்பா நினைச்சோம் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி பெண்மானை தேடுது, காணல. ஆண்மான் நினைச்சது சத்தம் போடுது, பெண்மான் எங்க இருக்குதுன்னு சத்தம் போடுது. சத்தம் போடுற சத்தத்தை ஒரு புலி வந்து கேக்குது. அப்போ புலிகளும் சேர்ந்து வாழுது, மான்களும் சேர்ந்து வாழுது. அந்தந்த இடங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஆண் புலியும் பெண் புலியும் சேர்ந்து வாழுது, ஆண்மானும் பெண்மானும் சேர்ந்து வருது. இந்த பக்கத்துல வரக்கூடியதான என்னுடைய தலைவன் சீக்கிரம் என்னச்சுமா வீட்டுக்கு வருவான் இதெல்லாம் பார்க்கும் போதுன்னு சொல்லி வீட்டுல உள்ள தலைவி தலைவன் என்ன செய்ய எதிர்நோக்கி காத்திருக்கிறா. இப்போ நம்முடைய இல்லற வாழ்க்கை என்பது போறவன் போகட்டும் எப்ப வருவான் ஆனா பார்க்க கூடாது அப்படிங்கல்ல, நம்முடைய தமிழ் சமூகமே கணவனை மனைவி தேடணும், மனைவி என்ன செய்யணும் கணவன் தேடணும், அந்த இல்லற அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த பாடல் வழியா சொல்லி நம்முடைய சமுதாய அமைப்பு

0: இப்படிதான் இருந்துச்சு. ஆண் இல்லாவிட்டால் பெண் இல்லை, பெண் இல்லாவிட்டால் ஆண் இல்லை. இப்ப நம்ம வெளிநாட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரமே வேற. 15 வயசு தாண்டிட்டுனா தனித்தனி வாழ்க்கை முறை. நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல என்பதை இந்த பாடல் மூலமாக சொல்லி நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை பற்றி இந்த புலவனார் சொல்றார்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். இளவியினியார் சங்ககால இல்லற பாங்கினை எவ்வாறு சொல்றார் அப்படின்னு சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் புறநானூற்றில் பெண்பார் புலவர்கள் என்ற தலைப்பில் முனைவர் சே ஜபஜோதி புஷ்பம் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். மேடம், இடைவெளிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது நிறைய பெண்பார் புலவர்கள் பத்தி பேசிட்டோம். இன்னும் சில புலவர்கள்
1: நக்கண்ணையார், குக்கூர் மாசாத்தியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க.
0: அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்காங்க, பேசுவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல்லுக்கு இணையா வேறு சொற்கள் இருக்குதா?
1: நிறைய சொற்கள் இருக்குது,
0: அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம பெண் பார்ப்பளவர்கள் பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, அதனாலதான் கேட்கறேன்.
1: சங்க இலக்கியத்துல பெண் என்ற சொல் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு கூட பேர்லாம் வச்சிருக்காங்க. இப்போ என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க அப்படி பொதுவா பார்த்தோம்னா, பேதை, அணங்கு. அணங்குன்னா பெண் தெய்வங்கள். கோவலன் கண்ணகியினுடைய அந்த காரியத்துல கோவலனை கொன்றுட்டாங்க இல்லையா பாண்டிய மன்னன், அப்ப இந்த கண்ணகி மிக கோபத்தோட போறாங்க. அந்த வாயல் காப்பாளன் பார்த்தே பயப்படுறான். இந்த அச்சுறுத்தக்கூடிய பெண் தெய்வங்கள், பிடாரி, குற்றவை, பத்திரகாளி, இப்படிப்பட்ட தெய்வங்கள் மாதிரி ஒரு பெண் வந்திருக்காளே, மிக கோபத்தோட போறான். அப்ப பெண் எப்படி நடக்கிறாளோ, எப்படி செயல்படுகிறாளோ அதை வச்சு என்ன பண்றாங்க, பெண்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. அணங்கு, காரிகை, பேதை, பாவை, அப்புறம் அணியிலை, மென் சாயலார், விரலி, வஞ்சி, பெண்டு, மகள், மடவரல், நங்கை, தையல் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள். அது மட்டும் இல்லாம இந்த பெண்களுடைய பருவத்தை பிரிச்சு வைக்கிறாங்க. எத்தனை வயசுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லி ஒரு ஏழு பருவத்தை நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல பிரிச்சு வச்சிருக்காங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேர் இளம்பன். அந்த வயசுக்கு ஏற்றபடி பேதை பருவமா 5-8 வயசு வர அது கொண்டுமே தெரியாது. பெதும்பையா 9-10 நல்லது கட்டது தெரியாத ஒரு பருவங்கள். அதுக்கப்புறம் மங்கை 11-14 வயசு வர அந்த பெண்கள் பூ பெய்திய அந்த பருவங்கள். மடந்தை 15-18 வயசு வர மடந்தை பருவம். இதுலதான் நம்ம பெண் மக்களை ரொம்ப கவனமா கவனிக்கணும். மடந்தை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எது எப்படி எப்படி பார்க்கணும், யாற்று எப்படி பேசணும், எதுவுமே தெரியாது. இந்த பருவத்துல தாயார் வந்து கண்டிப்பா பெண் பிள்ளைகளை மிக கவனத்தோட கவனிக்கணும். மடந்தை பருவனே நம்முடைய இலக்கியங்களை சுட்டி வச்சிருக்கிறேன். 15-18 வயசு வர இதுலதான் அதிகமா பெண்கள் வந்து மோசமான பழக்க வழக்கங்களா ஈடுபடுவது. ஆகவே அந்த மடந்தை பருவம். இப்ப 15-18 வயது பெண் மக்களை ஒரு தாயானவள் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து நடத்த வேண்டிய பருவம். அதுக்கப்புறம் 19-24 வயது வர அறிவை பருவம்னு சொல்லுவோம். எப்படி எப்படி என்ன பண்ணு, என்ன செய்யணும், கொஞ்சம் அறிவு வந்து என்ன செய்வாங்க, சரி ஓகே பண்ணலாம், இதை செய்யலாம், இதை படிக்கலாம்னு கொஞ்சம். 19-க்கு அப்புறம் தான் அம்மா அப்பா சொல்ல கேட்டு என்ன கொஞ்சம் அறிந்து கொள்ளுகிற அந்த வயசு. 25-29 வயசு வர தெரிவை பருவம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்த வயசுல தான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா கூட நல்லா இருக்கும். ஏன்னா குடும்ப அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, மாமாமியார் எப்படி இருக்காங்க. ஆனால் அந்த பருவமே தெரிவை பருவம். அப்போ 25 வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணி கொடுத்தா நிறைய இடங்களில் பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 25 வயசுக்கு அப்புறம் தான் தெரிவை பருவம் அப்படின்னு இந்த பருவமே இருக்குது. நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியும், எப்படி கணவனோட பேசணும், எப்படி மாமாமியார் கூட பேசணும், இல்லற அமைப்பே அப்போந்தான் அவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்புறம் 30 வயசுக்கு மேலே பேர் இளம்பன் அப்படி, அப்போ அவங்க வந்து ஒரு முக்கியமான

0: அதிகமான ஒரு பக்குவம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்களுடைய பருவத்தை சொல்லியிருக்காங்க. பெண்கள் பருவத்தை மட்டும் கூட இலக்கியங்கள் சொல்லல, ஆண்களுக்கும் கூட பருவத்தை சொல்லியிருக்காங்க. பாலன், மீளி, மரவோன், விடலை, காளை, முதுமகன், அதுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இத்தனை வயசு வரை இத்தனை வயசு வரை இந்தந்த பருவங்கள் சொல்லி சங்க இலக்கியம் மிக அருமையா நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்குது. இதை வச்சு நம்ம பிள்ளைகளை நல்லபடி நினைச்சலாம், சமுதாயத்துக்கு ஏற்றபடி நம்முடைய பெற்றோர்கள் வளர்த்தா நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க. பெண் என்ற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இருக்க, சங்க இலக்கியத்துல இருக்கிற சொற்கள்லாம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அருமையா இருந்துச்சு. அது மாதிரி நக்கண்ணையார் என்ற பெண் பார் புலவர், அவருடைய பாடல நிறைய உளவியல் சிந்தனைகளை வந்து எடுத்துரைச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: நக்கண்ணையார் அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர், அவரே என்ன பண்ணி பாடலோட தன்னுடைய கவலையே சொல்றார், மற்ற பாடல்கள் சொல்ல தன்னுடைய அனுபவத்தையே சொல்றார். நற்கிள்ளி அப்படிங்கிற ஒரு மன்னன், மல்லன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருக்கிறான். ஆமூர் அப்படிங்கிற இடத்துல போர் நடைபெறுது. மல்லனுக்கு ஆமூர், நற்கிள்ளிக்கு அந்த ஊர் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போர் நடக்குது. இந்த போரை வந்து என்ன செய்யறாங்க, பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து பெண்மணிகளை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது கூட எப்படி ஆண்கள் வீரமா இருக்கிறான் அதை பார்த்தா நினைச்சுவாங்க, திருமணமே பண்ணி கொடுப்பாங்க. வீரம் உள்ளவனுக்குத்தான் பெண்களை திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. நிறைய இலக்கிய செய்திகள் நமக்கு அது தெரியும். அப்போ மல்லனுக்கும் நற்கள்ளிக்கும் ஆமூர்ல போர் நடைபெறுது. பார்த்துட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, நக்கண்ணையாரும் பார்த்துட்டே இருக்காரு. அப்ப நற்கள்ளி வந்து பயங்கரமா நினைச்சான், போர்ல ரொம்ப வீரத்தோட ஆற்றலோட போர் செய்யறான். அவன் போர் செய்யற விதத்தை பார்த்து நக்கண்ணையாருக்கு ஒருதலை காதல் மாதிரி வந்துச்சு. இதை நம்ம கைக்கலைன்னு சொல்லுவோம் இலக்கியத்துல. கைக்கலைனா ஒருத்தர் மட்டும் காதல் பண்றது, பெருந்தனையனா ஒவ்வாத காதல், பெரியவங்க சின்னவங்க, சின்னவங்க பெரியவங்களை திருமணம் பண்ற மாதிரி. அப்ப கைக்கிளையாக என்ன சிறந்த அம்மாவுக்கு நினைச்சு நக்கண்ணையாருக்கு நற்கள்ளி மேல ஒரு காதல் வந்துச்சு. காதல் வந்தா பொதுவா பெண்களுக்கு காதல் வந்தா முன்னாடி உள்ள காலத்துல, இப்ப வந்து அதெல்லாம் மாறி போச்சு சமுதாயத்துல. அப்ப அவங்க அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு மனசுக்குள்ள என்ன பண்றாங்க, கவலையோட இருக்காங்க. அம்மாட்டையும் சொல்ல முடியாது, ஊர் மக்களுக்கும் தெரியக்கூடாது. அம்மாட்ட சொல்ல அச்சம், ஊர் மக்களை பார்த்தா வெட்கம், ரெண்டுமே என்ன அப்படி இருக்குது. கையில் உள்ள கை வளையல்கள் அப்படியே கலண்டு போகுது, சாப்பிடாம மெரிஞ்சு போயிட்டாங்க. அம்மா கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற பயம். ஒரு கட்டத்துல தன்னுடைய வெட்கத்தையும் விட்டுட்டு அப்படியே நற்கிள்ளிய போய் கட்டி பிடித்து விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, ஊர் மக்கள் பார்த்தா என்ன ஆகும், சரி வெட்கம். அப்ப அது வெட்கத்திற்கும் அச்சத்திற்கும் இடையில என்ன பண்றாங்க, இவங்க ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒண்ணுமே செய்ய முடியல. அம்மாவுக்கு பயம், ஊர் மக்களை பார்த்து வெட்கம். ஒரு பக்கம் நற்கிள்ளிக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க, ஒரு சாரார் வந்து மல்லனுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆனா யார ஆதரிப்பதுன்னு அவங்களுக்கே தெரியல. மல்லன் வந்து ஆமூர் நாட்டை சார்ந்தவர், அப்போ உள்ள மக்கள் நம் நாட்டு மன்னன் அப்படின்னு நினைச்சு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா, இல்ல நற்கிள்ளி ரொம்ப நல்ல போர் செய்யறான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவதா அப்படின்னு ரெண்டு பேருக்குமே என்ன செய்யல, யாருக்கு பண்ணு அப்படியே தத்தளிக்கிறாங்க. அப்போ இந்த நக்கண்ணையார் எப்படி அச்சத்திலும் நாணத்திலும் தத்தளிச்சு இருக்கிறாங்களோ அது மாதிரி மக்களும் இருக்கிறாங்க. ஆகவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சியா இருக்கக்கூடாது, இரு கட்சியாகவே இருக்கட்டும். நாங்க எப்படி ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறோமோ இது மாதிரியே இந்த மக்களும் கலங்கட்டும் அப்படிங்கிற ஒரு செய்திய நக்கண்ணையார் இடத்துல சொல்றேன்.
1: நான் சந்தோஷமா இல்லனா யாரும் இருக்க கூடாதுன்றது,
0: நான் கவலைப்படுறேன். சோ நான் எப்படி தத்தளிக்கிறோனோ அதே மாதிரி அவனை ஆதரிப்பதா இவனை ஆதரிப்பதான்னு சொல்லி மக்களும் சங்கடப்படட்டு, என்ன மாதிரி அவங்களும் நடுக்குறுக அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல சொல்றேன்.
1: அருமையா அருமையா அருமையா சொன்னீங்க. ஈதல், அடுத்தவருக்கு கொடுத்தல் அப்படின்ற அந்த ஒரு பொருள் வர ஈதல் பற்றி புறநானூர் என்னென்னலாம் சொல்லுது?
0: இதில் வந்து நம்ம வந்து அவையார் வந்து அதிகமான பற்றி சொல்றாங்க. செல்வத்தும் பயனே ஈதல். இப்போ உள்ளது மாதிரி செல்வம் நமக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கு கொடுப்பது தான் அதனுடைய பயனே. உனக்கு மட்டும் இருந்தா என்ன, நீ மட்டும் வைத்துக் கொள்ளாத, கண்டிப்பா என்ன கொடுக்கணும், அதுக்குதான் இறைவன் கொடுத்திருக்கிறாரு. இப்ப எல்லா மதங்களுமே அதைத்தான் சொல்லுது, நான் நிறைய பணத்தை வச்சிருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல, நீ என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப செல்வம் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே அதனுடைய பயன் அவனுக்கு எப்ப கிடைக்கும்னா, உன்னுடைய செல்வத்தை இல்லாதவங்களுக்கு நீ கொடுக்குறியா, உனக்கு உதவி செய்ய உனக்கு திராணி இருக்குது, உனக்கு உதவி செய்ய முடியும் மற்றவங்களுக்கு, அப்படின்னு இதை கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்னு தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் சொல்லுது. இதுல வந்து அவையார் வந்து அதியமான பற்றி சொல்றார். அதியமான் வந்து பொதுவா அதிகமான பரிசு அளிக்கக்கூடியவன் தான். ஆனா சில சமயங்கள் என்னாச்சு, கொஞ்சம் காலம் தாழ்த்திட்டான், பரிசு கொடுக்க லேட் ஆகுது. அவையார் நினைக்கிறாரு, கண்டிப்பாக என்னச்சுவான், செல்வத்து பையனே ஈதல் தானே, அவன் கொடுத்துதானே ஆகணும், கொடுக்கதான் செய்வான். அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு. இப்போ யானை வந்து கவலமா நம்ம சாப்பாடு கொடுத்துருப்போம், அது வச்சிருக்கோம், அது கண்டிப்பா என்ன செஞ்சிடும், சாப்பிட்றோம், வெளியெல்லாம் போடாது. அது மாதிரி என் மன்னன் அதிகமா நினைச்சுவான், தனக்கு வச்சிருக்கிற பொருளை அவன் மட்டும் வைக்க மாட்டான், கண்டிப்பா கொடுத்துருவான், கொடுப்பதுதான் அந்த செல்வத்தினுடைய பயனே, ஆகவே எனக்கு தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி கொடுக்கறார். கொடுத்துட்டு பெற்றுக்கொண்டு வரும்போது ஒரு விரலி பெண்மணி, விரலினா நடனம் ஆடிக்கொண்டே பெண்கள்லாம் போவாங்கல்ல, பாணன் பாடினி

0: புலவர் மாதிரி அவங்க பாட்டு பாடிட்டே போவாங்க. நம்ம ஆட்சிப்படைந்தவங்க கூட புறநாளாட்சிப்படை, சிறுபான்ஆட்சிப்படை, பெரும்பான்ஆட்சிப்படை, சிறிய ஆளை மீட்டுட்டு போவாங்க, பெரிய ஆளை மீட்டுட்டு போவாங்கன்னு நம்ம இலக்கியங்கள கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி என்ன பண்றாங்க, விரலி பெண்மணி நடனம் ஆடிக்கொண்டே வரா, பாட்டு மட்டும் பாடல நடனம் ஆடிட்டே வரா. ஆனா ஒரு ஏழை பெண்மணி, அவங்கள அவையார் பாக்குறாங்க. பார்த்த உடனே சொல்றாங்க, ஏமா நீ வந்து என்ன செய்யற, இந்த பக்கமா நீ நினைச்ச பசியோட வறுமையில போற, அதியமான் இருக்காரு, நீ அங்க போ, உனக்கு என்ன வேணாலும் நினைச்சு வர, அவர் வந்து பரிசு கொடுப்பார். நீ அவருடைய சிறப்பை வந்து என்னச்சு, பாடல் மூலமாகவோ ஆடியோ பாடியோ சென்றா கூட உன்னை பார்த்துட்டு அவர் கண்டிப்பா பரிசு கொடுக்காம விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதியமானுடைய அந்த செல்வ வளத்தையும் சொல்லிட்டு, அவனுடைய ஈகை பண்பையும் சொல்லிட்டு, நீ வந்து என்ன கஷ்டப்பட்டு உன்னுடைய வயிற்று பிழைப்பாக பாடல் பாடிக்கொண்டு வருகிறாய், உன்னுடைய பசி என்னச்சுவாரு போக்குவார், எனக்கு அவர் கொடுத்தார். நம்முடைய பழைய மன்னனுடைய பண்புகளே தனக்கு மட்டும் வைப்பதல்ல, கொடுப்பதுதான் அவங்களுடைய சிறப்பான செயல். ஆக நீ கவலைப்பட வேண்டாம், அந்த அதியமான பார்த்து பரிசு பெற்று வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரல் பணியை ஆற்றுப்படுத்திட்டு அவையார் போயிட்டு இருக்கிறாங்க.
1: ஈதல் பற்றி அருமையா சொன்னீங்க. அது மாதிரி வடக்கிருத்தல், சங்க காலத்துல ஒரு மன்னன் போரில் தோற்றுவிட்டால் அந்த அவமானத்திற்காக அதை தாங்க முடியாமல் தன் உயிரை வடக்கு நோக்கி உட்கார்ந்திருந்து எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளாமல் உயிரை கொடுப்பதுதான் வடக்கிருத்தல். இது நம்மளுக்கு தெரியும். இத்தகைய வடக்கிருந்து உயிர் நீத்த சேரலாதனின் புகழை வெண்ணிக்குயத்தியார் என்ற பெண்பார் புலவர் கரிகால் சோழனிடம் புகழ்ந்துரைக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த கரிகால் சோழனுடைய முக்கியமான போரே வெண்ணி பரந்தலை. அந்த போர்ல வந்து வெற்றி பெற்றதான் மிக சிறப்பு. ஏன்னா வந்து மன்னனை வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். 11 குறுநில மன்னர்களையும் கரிகால் சோழன் வெற்றி பெற்றார். கரிகால் சோழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்கவன். அந்த போர்ல வந்து வெற்றி அடைஞ்சிட்டாரு. கரிகால் சோழனை வந்து என்ன பண்றாங்க, இந்த வாகை பூச்சூடி அவையார் வந்து என்ன பண்றாங்க, அவரை வாழ்த்துறார். வாழ்த்திட்டு, நீ ரொம்ப போர் செய்தா, வெண்ணி பரந்தலையில உன்னுடைய போராற்றல் மிக முக்கியம், மிக ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்றாங்க, கரிகால் சோழனை வாழ்த்தியாச்சு. இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ற, நேருக்கு நேர் போர் செய்யறார், புறமுதுகையோட இல்ல. சேரனுடைய மார்பில் என்ன பண்ணுது, கரிகால் சோழன் விட்ட அம்பானது மார்பில பட்டு முதுகுக்கு வந்துச்சு. முதுகுல வந்த உடனே புறமுதுகுட்டு ஓடல, அந்த அம்பு வந்து நேருக்கு நேர் பாஞ்சு என்ன பண்ணிட்டு நெஞ்ச தொலைச்சிட்டு பின்பக்கம் போயிடுச்சு. உடனே பாக்கிறாரு, அந்த விழுப்புண் வந்து பின்னால பட்ட புண்ணு, நம்ம உயிர் வாழவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மன்னன் என்ன பண்றான், வடக்கு இருந்து தன்னுடைய உயிரை மாய்க்க வேண்டும் சொல்லி உயிரை மாச்சாச்சு. சங்க இலக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த வடக்கிருத்தல் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. கோப்பரஞ்சோழன் பிசுராந்தையார் இவருடைய நட்பு கூட கோப்பரஞ்சோழனுக்கும் பிசுராந்தையருக்கும் பார்க்கவே இல்லை, அவங்க பார்க்காமலே காதல், காணாமலே காதல்ங்கிற மாதிரி. அப்போ கோப்பரஞ்சோழன் என்ன பண்றாரு, வடக்கிருந்துக்கு இருக்கும்போது பிசுராந்தையருக்கு ஒரு இடத்த வச்சிருப்பா, என்ன தேடி வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படிங்கறது மாதிரி தனக்கு வெட்க வந்துச்சுன்னா நம்முடைய பழைய காலத்தினுடைய ஆண்களோ மன்னர்களோ என்ன செய்ய மாட்டாங்க, உயிர் வாழ்வதற்கே அவங்க வந்து வெறுத்துருவாங்களாம். அப்ப இந்த சேரன் நினைச்சிறான், மார்பிலதான் பட்டுச்சு புண்ணு, ஆனா என்னாச்சு, பின்னால வந்துட்டே இது வந்து புறம் இதுக்கு விட்டு வந்ததானே அந்த முதுகு புண்ணு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவர் வடக்கிருந்து செத்ததுனால இந்த அவையார் சொல்றார், எப்பா நீ எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்ட, வெற்றி கட்டு தான் வந்த, ஆனா உன்னை விட அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டார். டைரக்டா பேசுறாங்க, பயப்படவே இல்லை, ஒரு மன்னனை வந்து நம்ம ஈஸியா பேசற முடியுமா, ஆனா அந்த தைரியம் கூட புலவர்களுக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. உன்னை காட்டிலும் அவன் நல்லவன் நல்லன்னு சொல்லிட்டு சேரன் செங்குட்டனுடைய அந்த வடக்கிருத்தலை பற்றி அவருடைய உயிர் நீத்ததான அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. உன்னை காட்டிலும், நீ வெற்றி பெற்றதை காட்டிலும் அவன் உயிர் நீத்தது, அது மிக சிறப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு.
1: ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புறநானூற்றில் வேறு சில செய்திகள் ஏதாவது இருக்குதா?
1: ஆம், இருக்குது. அதில் வந்து செச்சை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. அந்த செச்சை மலர் அப்படிங்கிறது வெட்சிப்பூ அப்படின்னு அதுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வெட்சி பூன்னு சொல்லலாம். இந்த செச்சை மலர் எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், இட்லி பூன்னு சொல்கிறோம். சில வீடுகளில் அழகுக்காக வளர்ப்பாங்க, அது வாசனையெல்லாம் கொடுக்காது, ஆனால் அதில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அதனுடைய காம்புகள் அப்படி ஊசி மாதிரி இருக்கும், செக்க சிவந்த நிறத்தில் அந்த பூ இருக்கும். மன்னர்கள் போருக்கு போகும்போது அந்த வெட்சி பூவை சூடிட்டு போவாங்க. செச்சை மலருக்கு இன்னொரு பெயர் வெட்சி பூ. இது ஒரு காட்டுப்பூ தான், ஆனால் வீட்டில் என்ன செய்வோம், அதை பார்த்த ரொம்ப அழகாக இருக்கும். சிக்க சிவந்த சிறப்பில் இட்லி பூன்னு சொல்லுவோம், அது அப்படி அழகாக பூத்து கிடக்கும். இந்த பூவுக்கு இன்னும் அதிகமான மற்ற பெயர்கள் கூட இருக்குது, தெற்றி மலர், அதுக்கப்புறம் செங்காந்தல் மலர், இப்படிப்பட்ட பல பெயர்கள்லாம் கூட அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மிக முக்கியமாக வந்து முருகனை வழிபடக்கூடிய மக்கள் இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்க. அப்போது ஆன்மீகத்துக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூ வந்து மருத்துவ குணம் அதிகமாக அந்த பூவில் இருக்குது. மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்ல வந்தால், ரொம்ப சளி ரொம்ப பிடிச்சி ரத்தம் எல்லாம் அப்படி வரும் இல்லையா, சளியில் வரும் இல்லை, அப்படிப்பட்ட ஸ்டேஜில் கூட இந்த இலையை வந்து நம்ம வந்து அரைச்சி கொஞ்சம் சாறு எடுத்து குடிச்சிச்சா கண்டிப்பாக நம்ம சளியெல்லாம் நமக்கு அது போயிருமா. அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தோல் நோய், ஸ்கின் அலர்ஜி ஏதாவது வந்துச்சுன்னா கூட, கொப்பளம்

0: எல்லாம் வந்திருக்கும்ல, அதிகமா புண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த புண்ணுக்கு கூட இந்த வெட்சிப்பூ அந்த இலைய வந்து நல்லா என்ன செய்வாங்க, பறிச்சு கழுகிட்டு அரைச்சி மேல அப்படியே அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த தோல் அரிப்பெல்லாம் போயிருமா, அப்புறம் ஆறாத புண்கள் கூட போயிடும். மிக முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து கற்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கூட அதற்கும் கூட இந்த வெட்சி மலரும் அந்த வெட்சியினுடைய இலையும் அதை வந்து நம்ம பறித்து அதுக்கு நம்ம எப்படி அதை வந்து கஷாயம் போட்டு குடிச்சா கூட பெண்களுடைய அந்த கற்பை பிரச்சனை கூட அதை நம்ம போகுமா. ஆகவே அது மிக முக்கியமான மலர், இலக்கியத்துல செச்சை மலர்னு சொல்றோம். நம்ம பழக்கத்துல வந்து நம்ம அதை என்ன சொல்றோம்னா இட்லி பூன்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வெட்சி பூன்னு சொல்றோம், குல்லை, செச்சை, தெட்டிப்பூ, சேதாரம் அப்படின்னு சொல்லி இந்த மலருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. ஆனா தமிழ் இலக்கியத்துல போருக்கு செல்லும் போது இந்த வெட்சிப்பூ அதை அந்த செச்சை மலர் அதை தலையில் அணிந்து கொண்டுதான் போருக்கே சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம், இட்லி பூன்னு அதை பற்றி நம்ம அதை சொல்றோம். அப்ப இந்த மலர் வந்து ஆன்மீக மலராகவும் இருக்குது, மருத்துவ குணமிக்கதான மலர்களாகவும் இந்த செய்திகள் இலக்கியத்துல இருக்கதா நான் சொல்றேன்.
1: அருமையா சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியோட நிறைவா ஒக்கூர் மாசாத்தியார் அந்த பெண் பார்ப்பளவர் என்ன சொல்றாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இந்த ஒக்கூர் மாசாத்தியார் வந்து மரக்குடி பெண்களுடைய வீரம், மூதியின் முல்லை அப்படின்னு சொல்லுவோம். பெண்கள் எந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்ப நம்ம அந்த காலத்துல போருக்கு பிள்ளைகளை அனுப்புன்னு சொன்னாலே நிறைய தாய்மார்கள் பயப்படுவாங்க இல்லையா. இப்ப ராணுவத்துல அதிகமா இப்ப எல்லாரும் போறாங்க, ஆனா ஒரு காலத்துல கண்டிப்பா கட்டாயமா ராணுவத்துக்கு போகணும் அப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து போர் நடைபெறுது. நடைபெற்ற போர்ல தன்னுடைய கணவனை இழந்தாச்சு, தந்தை இழந்தாச்சு, ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. போர் முரசு கேக்குது, போர் முரசு கேட்டோன்னா பாக்குறா ஆண் மக்கள் தானே சண்டைக்கு போனோம், கணவன் இழந்தாச்சு, தன்னுடைய அப்பாவும் இழந்தாச்சு, யாருமே சண்டைக்கு போக இல்லை, அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, தனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான், குழந்தை, பால் மறவாத குழந்தை, ஆனா ஆண் பையன், அவன் தெருவில் விளையாடிட்டு இருக்கிறான். ஓடி போய் என்ன பண்றா, அந்த பையனை பிடிச்சு கொண்டு வாரா, கொண்டு வந்து எண்ணெயை தேய்ச்சி தலையில குடுமி போட்டு அதுக்கப்புறம் வெண்மையான ஆடையை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்க போருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறிய பிள்ளைய அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நம்ம நாட்டு பற்றி கூட அதிகமா சொல்லலாம். என் நாடு என்ன செய்யணும், வெற்றி பெறணும், அப்ப என் வீட்டுல ஆண் பிள்ளை இல்ல, என் சின்ன பையனை கூட என்ன செய்யும், அது ஆண் மகன், ஆகவே என்ன பண்றேன், போருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு விளையாடுகிறதான அந்த பால் மறவாத அந்த குழந்தைய தலைக்கு நல்ல குடிமை எல்லாம் போட்டு வெந்நீரை ஆடை உடுத்தி கையில வேலையும் கொடுத்து செல்கன்னு சொல்லி போருக்கு அனுப்புனா இல்ல. இந்த செயல் வந்து ஒக்கூர் மாசாத்தியருக்கு ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆகவே ஒரு வரி சொல்றாங்க, கெடுக சிந்தை கடுது இவள் துணிவை. சார், இவளுக்கு என்ன இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு, இவ துணிச்சல், கொடுமையான துணிச்சல், இப்படி ஒரு பெண்மணிக்கு என்ன செய்யக்கூடாது, துணிச்சல் வரவே கூடாது, அதான் கெடுக சிந்தை, இப்படியா ஒரு சிந்தையில இருப்பா, கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகள் அல்லது இல்லோன் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே, இவளுக்கு ஒரு பையன் தானே இருக்கான், அப்புறம் யாருமே இல்லையே, அப்படி இருந்தும் கூட இவ வந்து என்ன பண்றா, போர் முகத்தை பார்த்து போருக்கு போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பையனை கூட அனுப்பிச்சாளே, இவ எண்ணந்தான் என்ன, துணிவு, பயங்கரமான துணிவு, இந்த துணிவை இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அந்த பாடல. கெடுக சிந்தை கடிது இவள் துணிவை, ஒரு மகன் அல்லது இல்லோன் சிறுமுகம் நோக்கி செல்க என விடுமே, எப்படி அனுப்பிச்சாளேன்னு சொல்லி அந்த ஒக்கூர் மாசாத்தியர் என்ன பண்றாரு, இவளுடைய வீரத்தை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறார். அப்படிதான் அந்த பாடல்ல சொல்ல முடியும்.
1: அருமையா சொன்னீங்க. இன்றைய நிகழ்ச்சியில புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள் என்ற தலைப்புல கூடுமானவரை நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். அதில் நிறைய பெண் பார்ப்புலவர்கள் பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் நம்ம கேட்டோம். இதை கேட்கிற நேயர்களும் அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்து அதை வந்து படிப்பாங்கன்னு நம்புவோம். அதுதான் நம்மளுடைய எண்ணமும். முனைவர் ஜெபஜோதி புஷ்பம் அவர்களே, உங்களுடைய கல்வி பணியிலிருந்து சிறிது அவகாசம் எடுத்து சென்னை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த அருமையான நிகழ்ச்சியில் எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து சிறப்பித்து கொடுத்ததற்கு மிக்க நன்றி.
0: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஆகாஷவாணிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி மேடம்.
2: இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். புறநானூற்றில் பெண் பார்ப்புலவர்கள், பங்கேற்றவர் முனைவர் சே ஜெபஜோதி புஷ்பம் அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடல் சர் ஐ லவ் யூ என்ற திரைப்படத்திலிருந்து இங்கே இறைவன் என்னும் மனு மற்றும் பி சுஷீல் அவர்கள் குரலின் சண்முகம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

போட்டு முடிச்சு என்ற திரைப்படத்திலிருந்து மங்களத்து குங்கும பொட்டு என்ற பாடலை சித்ரா அவர்கள் குரலில் கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:12. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்திலிருந்து கருத்து மச்சான் என்ற பாடல். எஸ் ஜானகி அவர்களின் குரலில் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோ. நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: PM जय अब गरीबों की जय बन गई है.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் புது மனிதன் திரைப்படத்திலிருந்து வலைக்கு தப்பிய என்ற பாடல். கே ஜி ஏசுதாஸ் அவர்களின் குரலில் தேவா இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

பாசம் திரைப்படத்திலிருந்து விடிந்ததா பொழுதும் என்ற பாடலை இளையராஜா குரலில் வாலிவர்களில் இளையராஜா இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 3:32. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நான் வளர்த்த பூவே என்ற திரைப்படத்திலிருந்து உயிருள்ள ரோஜா பூவே. பி ஜெயச்சந்திரன் குரலில், ராஜேஷ் கண்ணா வரிகளில், ராஜேஷ் கண்ணா இசையமைப்பில் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM ரெயின்போ 101.4.

0: இன்னா வெயிலு.
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட், வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன

0: ஐயோ, இதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
1: என்ன குருவி பேசுது?
0: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
1: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
2: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா? உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல?
0: தெரியல.
1: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
3: உன் கண்ணன துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
0: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சிட்டீங்களே.
4: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
5: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: நேரம் 2:39. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து. ராஜன் சக்கரவர்த்தி குரலில், சித்ரா குரலில், காளிதாசன் வரிகளில் தீவா இசையமைப்பு. அருமையான பாடல் வர கேட்டிருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

குழந்து என்ற திரைப்படத்திலிருந்து பொங்கையில் நித்தம் பாடுற சத்தம் என்ற பாடலை சித்ரா குரலில் வாலி வரிகளில் தேவாயசி அமைப்பில் கேட்டு வர நேரம் 2:49.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் மாங்கல்யம் தந்துனா நீனா, காட்டு வழி என்ற பாடல். மனு மற்றும் சித்ரா குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா இசையமைப்பில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:55. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கும்பக்கரை தங்கையா என்ற திரைப்படத்திலிருந்து கும்பம் கரை என்ற பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜா இசையமைப்பு. இத்துடன் நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு அறிவும் ரசிப்பும் 3:02 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது நான், உங்கள் தோழி பவானி.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கேட்வே ஏற்றுமதி இறக்குமதி பணிகளை மேற்கொள்ள சுரங்கத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். மாணவர்களை நற்பண்பு உடையவர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய பணி என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் நீண்டகாலமாக தாக்கல் செய்யப்படாமல் இருந்த தலைமை தணிக்கை அதிகாரியின் 28 அறிக்கைகளை அம்மாநில அரசு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து முதல்போக பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஓசூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 8,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர்ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். இன்னைக்கு அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேச போகிற பவானி அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக வந்து நீங்கள் காத்திருப்பீங்க. எஸ், இன்றைக்கு நம்ம வந்து பேச போகிற ஒரு டாபிக் வந்து ரொம்பவே சூப்பராக நமக்கு அப்படியே இயற்கையை ஓ இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லி வியந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் இன்றைக்கு நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பாலங்கள், ரூட் பிரிட்ஜ். நம்ம நினைக்கிற அந்த வழி ரூட் கிடையாது, இது வந்து ரூட், மரத்தினுடைய வேர் கொண்டு பாலங்களை உருவாக்குறது. எப்படி வேர்களை கொண்டு பாலமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் ஊட்டது இல்லையா? எஸ், நம்ம இரும்பு இல்லாம சிமெண்ட் இல்லாம அதுவும் 200 வருஷத்துக்கும் மேலா நிற்கக்கூடிய ஒரு பாலம் இருக்குன்னா அது வேர் பாலம் தான். இன்றைக்கு நாம பேச போகிறது உலகினுடைய அதிசயங்கள்ல ஒன்றான இந்த வேர் பாலங்களை பற்றி தான். இதை நம்ம பேசுறதுக்கு முன்பாக ஒரு நல்ல பாடலை கேட்டு அடி மனதை குளிர் வச்சு கொண்டே எப்படிலாம் இருக்கும் சொல்லி நம்மளுடைய இமேஜினேஷனை இன்னும் விரிவாக்குவோம் செய்யறதா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது, முதலாவது நம்ம நிகழ்ச்சியில கேட்க போற பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து ஹோ பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போன்ஸ்லே குரலில் வாலி வரிகளில் இளையராஜ இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 3:11 ஆயிடுச்சுக்கு. எஸ் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளைன்னு சொல்லி பாடும்பொழுதே அப்படியே பட்டர்ஃப்ளையாக பறந்து பல இடங்களுக்கு சென்றிருப்பீங்க உங்களுடைய இமேஜினேஷனில். எஸ் நம்ம அறிவும் ரசிப்போம்ல வேர்பாலங்கள் பற்றி பேச இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எஸ் இந்த வேர்பாலங்கள் அப்படின்றது வந்து நம்ம தினமும் கடக்கிற ஒரு சில பாலங்கள்லாம் இருக்கு இல்லையா, கான்கிரீட் பாலமாக இருக்கட்டும், இரும்பு பாலமாக இருக்கட்டும், தொங்கு பாலமாக இருக்கட்டும், மேம்பாலமாக இருக்கட்டும், இது போல் பல வகை பாலங்களை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பாலம் உயிரோடு வளர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இங்கேயாவது நம்ப முடியுமா? எஸ் ஆனா நம்ம பேச போகிற இந்த வேர்பாலங்கள் உயிருள்ள பாலங்கள். இது வந்து நாள்பட வளர்ந்துட்டே இருக்கும். மனிதன் கட்டிய பாலங்கள் காலப்போக்கில் யூஸ்வலா அழிஞ்சிடும், பழுதடைஞ்சிடும். ஆனா இன்றைக்கு நாம பேச போகிற இந்த பாலமான வேர்பாலம் ஆண்டுகள் செல்ல செல்ல இன்னும் ஸ்ட்ராங்கா வலிமையா இருக்கும். அதுதான் நம்ம வேர்பாலம். இது இயற்கைக்கும் மனித அறிவுக்கும் இடையே உருவான அற்புதமான ஒரு ஒத்துழைப்பின் சின்னமாவே விளங்குதுங்க. உலகமே ஆச்சரியப்படும் இந்த பாலங்களை நம்மளுடைய இந்தியாவில இருக்குன்னு சொன்னா ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம் தானே. வேர்பாலம் அப்படின்றது மரத்தினுடைய வேர்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் ஒரு இயற்கையான பாலம் தான். இது ஒரு நாள்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட இத்தனை வருஷத்துல கட்டப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளால வகையறுக்க முடியாது. ஒரு மரத்தினுடைய வேர்கள் மெதுவாக வளரும் பொழுது அவற்றை என்ன பண்றாங்கன்னா மனுஷங்க சரியான திசையில வந்து வழி நடத்திட்டு போவாங்க. மூங்கில் குழாய்கள் அல்லது வெற்றிட மரத்தண்டுகள் இதன் வழியா வேர்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றினுடைய மறுக்கரைக்கு அப்படியே வழி நடத்திட்டு போகும் பொழுது காலப்போக்குல நம்ம இந்த நீர்நிலைகள் ஓரமா வளர்ற செடி மரங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்ல பசுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனுடைய வேர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது நல்ல ஒரு பாலமா அமைக்கிறதுக்கு மனிதன் தன்னுடைய மூளையை எவ்வளவு அழகா யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்களேன். சில ஆண்டுக்கு பிறகு இந்த வேர்கள்லாம் என்ன ஆகும்னாக்கா நல்ல நிலத்துல படிஞ்சு ஒன்றோடு ஒன்று நல்ல பின்னி கொண்டு செம்ம ஸ்ட்ராங்கா பலமா ஒரு பாலமாவே மாறிடும். இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது உயிரோடவே இருக்கும், அதாவது தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். வளர்ச்சி தானே உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. ஸோ இது தொடர்ந்து புதிய வேர்களை உருவாக்கிட்டே இருக்கு. வருடங்கள் செல்ல செல்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நாம கட்டுற பாலம்லாம் வயசாக வயசாக பலவீனம் ஆயிடும், ரெஸ்ட் வந்தோம் அடைஞ்சிடும். ஆனா இது நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும். இந்த ஒரு அருமையான இந்த வேர்பாலங்கள்லாம் நான் பார்த்தது இல்லை பவானி, அது எங்க இருக்குன்னு சொன்னா நாங்களும் போய் பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லி ஆர்வம் தூண்டுதான். எஸ் இந்த வேர்பாலங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா இது ரொம்பவே நமக்கு நல்ல தெரிஞ்ச இடமான இந்தியாவில் மேகாலயா மாநிலத்தில் காணப்படுது. மேகாலயாவா, இதை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசு ஏதோ ஒரு வார்த்தைகளை கூறுதா? எஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் படிச்ச அந்த சீராபுஞ்சி மேகாலயா, அதாவது 365 நாட்களுமே மழை பெய்து கொண்டே இருக்கிற அந்த இடமான சீராபுஞ்சில தான் இந்த ஒரு அழகான வேர்பாலங்கள் வந்து இருக்கு. அந்த சீராபுஞ்சி நம்ம மேகங்களின் வீடே அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்வோம் இல்லையா. எஸ் ஸோ இந்த மாநிலத்தில் வருடத்திற்கு உலகிலேயே அதிக மழை பெய்கிற பகுதியாக இருக்கிறதுனால இங்கே வந்து ரொம்பவே அழகாக நல்ல ஸ்ட்ராங்காக எப்பவுமே நீர் வந்து செடிகளுக்கு இன்றியமையாத ஒரு பரிசு. ஸோ இந்த செடிகள் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்றதுனால இந்த வேர்களுமே நல்ல ஒரு அடர்த்தியாக மக்களை தாங்கக்கூடிய அளவுக்கு பல காலத்துக்கும் உழைக்கத்தக்கதாக சூப்பரான ஒரு வேர்பாலமாகவே அமைஞ்சிட்ருக்கு. ஸோ எஸ் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு நம்ம கட்டுற பாலங்கள்லாம் வந்து சீக்கிரத்தில் தூசி பழுது அந்த மாதிரிலாம் வந்து அடிஞ்சிடும். ஆனால் நம்ம வேர்பாலங்கள் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள்லாம் இதில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசாகவும் இருக்குது, அதே போல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான இயற்கை தந்த பரிசாகவுமே இருக்குது. ஸோ எஸ் இதை பற்றி இன்னுமே நிறைய விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது எப்படிலாம் உருவாக்குறாங்க,

இதிலிருந்து நம்ம கற்றுக்கிற லெசன்ஸ்லாம் என்ன, மற்றும் இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்மளுடைய திங்கிங் தாங்க மேட்டர், எல்லாத்தையும் நம்ம பார்க்குற விதத்தை மாற்றினாக்கா எல்லாமே சரியாகும் அப்படின்றார் போல. ஒரு வேரை வச்சு அது சாதாரணமாக எத்தனையோ வேர்கள் வளருது, ஆனால் அதையுமே நாங்கள் பாலமாக மாற்றி வாழ்க்கையை கடந்து போவோண்டா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்ததாக ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடுவோம். கர்ணா திரைப்படத்திலிருந்து மலரே மௌனமா என்ற பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வித்யாசாகர் இசையமைப்பில் வந்துட்டே இருக்கு. கேட்டு மணந்திரங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பாடலின் ஒளியில் அப்படியே மெய் மறந்து நின்று விட்டார். தயா, எஸ் ரொம்ப அழகான ஒரு சூப்பரான சாங் நம்ம வந்து கேட்டு வர நேரம் 3:20 ஆயாச்சு. அறிவும் ரசிப்போம்ல, நம்ம வேர்பாலங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ், அந்த வேர்பாலங்கள்லாம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்ற கான்செப்ட் நமக்கு தெரியணும்னு சொல்லி நம்ம உள்ளே இருக்கிற இன்ஸ்டிங்க்ட் வந்து அப்படி சொல்லுங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இது எப்படி இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாலங்களை உருவாக்க பயன்படுத்தப்படுற முக்கியமான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் ஃபிக்ட்ரி, அதாவது ஃபிக்கஸ் எலஸ்டிகா அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கல் நேம் கொண்ட ரப்பர் ஃபிக்ட்ரியை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து மிகவும் நெகிழ்வுத்தன்மை கொண்டவையாக இருக்கிறதுனால அது உடையாமல் பல திசைகளிலுமே வளர்றதா இருக்குது. முதல்ல ஒரு குட்டி வேரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அதை மூங்கில் குழாய் வழியாக ஒரு ஆற்றினுடைய மறுக்கரைக்கு நேற்றார் போல் அப்படி திருப்பிட்டே போவாங்க. சில ஆண்டுகளில் இந்த வேர் மறுபக்க மண்ணில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமாமே பல வேர்கள் வந்து அதனோட அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கும். வேர்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு அதனுடைய பலம் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல ஆண்டுகள் கழித்து நூற்றுக்கணக்கான வேர்கள் ஒன்றாக பின்னி கொண்டு ஒரு இயற்கையான பாலமாகவே இது வந்து மாறிடுது. இந்த வேலைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையா, அது என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிற எனக்கு எல்லாமே இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. எஸ், பொறுமை இந்த வேலைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இது நம்ம நினைச்ச உடனே நடந்துடுற காரியம் அல்ல, இது இயற்கையோடு பின்னி இணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதுக்கு மக்களினுடைய ஒற்றுமையும் இயற்கையினுடைய கூட்டு ஒற்றுமையும் சேர்ந்து பொறுமை ரொம்ப முக்கியமாக இருந்து இந்த வேலை வந்து நடக்குது. ஒரு பாலம் உருவாக்க 15-30 ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம். சில பெரிய பாலங்களுக்கெல்லாம் வந்து 50 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் உருவான பிறகு அதனுடைய லைஃப் லாங், அதனுடைய லாஞ்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு மட்டும் இல்லை, அது பல நூற்றாண்டுகளுக்குமே வந்து பயன்படுத்த முடியும். சீக்கிரத்தில் அழிஞ்சிடாது, உடஞ்சிடாது. அதனுடைய சிறப்பான இயல்புகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வேர்பாலத்தினால பல நன்மைகளுமே வந்து இருக்குது. இந்த வேர்பாலம் வெள்ளத்தினால அடித்து செல்லப்படாது. சூப்பராக இருக்குல்ல? எஸ், அதே போலவே அதிக மழையுமே தாங்கும். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னாக்கா அது மேகாலயா சிராபுஞ்சி எப்போவுமே 365 நாளும் மழை மழை மழை மழை மழை அப்படி மழை பெஞ்சிட்ருக்க அந்த இடத்துலையுமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது இல்லையா. ஸோ இது வந்து அதிக மழையுமே தாங்கக்கூடிய ஒன்று. அதே போல் நிலநடுக்கத்தையும் எதிர்க்கும் திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பராமரிப்பு செலவு ரொம்ப குறைவு. நம்ம சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. மரம் வளர்வதால் காற்றினுடைய தரம் இன்னுமே மேம்படுறதாகவே இருக்குது. காலப்போக்கில் பாலம் இன்னும் ஸ்ட்ராங் இருந்து குல்முகர் மலரே என்ற பாடல் தான் உங்களுக்காக வரப்போகுது. ஹரிஹரன் மற்றும் டிம்மி அனுபமா குரல்ல, வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசை அமைப்பில் உங்களுக்காக வருது. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்

ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் 3:31 ஆயாச்சு. எஸ், நம்ம அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில் வேர்ப்பாலங்களை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். வேர்ப்பாலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள், பாலம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நட்பின் பாலம், உறவின் பாலம் அப்படின்லாம் நிறைய எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனதில் வந்து தோன்றும். எஸ், எல்லா பாலங்களுமே வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு கரையை நோக்கி நகர்ந்து போகிறதுக்கான ஒரு வழியாகவே தான் இருக்குது. அது ஸ்ட்ராங்காக இருக்க இருக்க தான் நம்ம வந்து பயப்படாமல் இன்னும் நல்லா சீக்கிரமாக வந்து நம்மளுடைய இலக்கை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனங்களுமே வந்து ரொம்பவே அந்த நம்பிக்கை அதிகமாக நமக்குள்ளே வந்து பிறக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாலங்களான நட்பின் பாலங்கள், அன்பின் பாலங்கள், உறவினன் பாலங்கள் இதெல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணுங்க, அதை நன்மையாக மாற்றுங்க, அதில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் இன்றைக்கு நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாமே கூட அந்த அன்புக்கு, அந்த நட்பில் எப்போவுமே வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை நம்மளுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச்சு பொருளாக வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பாலங்கள் நமக்கு இது எல்லாவற்றையுமே கூட நினைவுபடுத்துது. அது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா நடந்து போகும்பொழுது நம்ம யோசித்து பயப்படணும்னு அவசியமே இல்லை, தைரியமாக அடுத்த பக்கத்துக்கு நம்ம போயிடுவோம். ஏன்னா பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா. அதுபோல் நட்பு என்ற பாலம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா தைரியமாக நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வுமே நமக்குள்ளே வந்து தோணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள் எல்லாமே, மகத்துவமான விஷயங்கள் எல்லாமே இந்த பாலங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாகவே இருக்குது. எஸ், இந்த பாலங்களை பற்றியதான சுவாரஸ்ய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பாலங்கள்லாம் 500 ஆண்டுகளுக்கும் மேலானவை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. 500 ஆண்டுகள் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பொறுமையாக அதை வந்து அவங்க அதாவது அதை வடிவமைக்க வழி நடத்தி போனவங்க அதை ஃபுல்லாக உபயோகிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ் ஆகிய நாம் எல்லாரும் அதை பார்த்து அதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவ்வளோ சந்தோஷம் அடைகிறோம். ஸோ எஸ், இந்த வேர்ப்பாலங்கள் எல்லாமே நம்மளுடைய பொறுமைக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்குது, அது நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதாரணமாகவும் இருக்குது. 2 அடுக்குகளை கொண்ட டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜுமே கூட உலக புகழ் பெற்றதாகவே இருக்குது. ஆஹா, ஒரு பிரிட்ஜே நம்ம இங்கே போட்டு அதுலேயே நமக்கு வந்து நிறைய காலங்கள் எடுக்கிறது. டபுள் டெக்கர்னாக்க அப்போ எவ்வளோ வருடங்கள் வந்து அதற்கு செலவிட்டு எவ்வளோ ஒரு நேர்த்தியான ஒரு அறிவு கொண்டு அதை வந்து நடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது இல்லையா. எஸ், ஒரே நேரத்தில் பலர் நடக்கக்கூடிய அளவிற்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது இந்த டபுள் டெக்கர் ரூட் பிரிட்ஜ். ஒவ்வொரு பாலத்திற்குமே பின்னால் பல தலைமுறைகளினுடைய உழைப்பு இருக்கு. நான் முன்பே சொன்னது போல ஒரு தலைமுறையினர் வந்து அதை வடிவமைக்கிறாங்க, அதை வழிநடத்துகிறாங்க அப்படின்னு பொழுது அதை பூர்ணமாக அவங்களால யூஸ் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அது போக போக போக காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து அதனால் அவங்க சோர்வுற்று என்னால் பயன்படுத்த முடியல அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாமல் பின்வரும் ஜென்ரேஷன்ஸ் ஆகிய நமக்கு எல்லாமே பயன்படணும்னு சொல்லி அவங்க அதை தொடர்ந்து செய்திருக்காங்க. கொஞ்சமும் சோர்வு பரல, கொஞ்சமும் வந்து தளர்ந்து போகலை. அவங்க எடுத்த அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே இன்றைக்கு மிகப்பெரிய பலனை தருது. அதனால் நம்ம எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ், நம்ம தாத்தா ஆரம்பிச்ச பாலம் வந்து பேரன் முடிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு வருஷங்கள் வந்து இந்த பாலம் உருவாகிறதுக்கு நிறைய நேரங்கள் வந்து பிடிக்கும். இந்த பாலங்கள் சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய வருமானத்தை தருறதாகவும் இருக்கு. உலகினுடைய பல பல்கலைக்கழகங்கள் இந்த பாலங்களை வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படி இதனுடைய வேர்கள் வந்து பின்னி பிணைந்து எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி இதால வளர முடியுது, ஏன் உடையாம இருக்கு, இதனுடைய எல்லா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது அட்வான்டேஜஸ் தாங்க இதுக்கு அதிகம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது மேபி நான் இப்போ உருவாக்கினாக்கா என்னால் பயன்படுத்தி ஃபுல்லாக அனுபவிக்க முடியலனாலும் என் பின்னாடி வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த வேறுபாடுகள் மூலமாக நம்ம வந்து கற்றுக்குறோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து அனுபவ ரீதியாகவும் நம்ம வந்து அறிஞ்சிக்கிறோம். ஸோ இதை பற்றி இன்னுமே அதிகமாக பேசுறதுக்கு முன்பாக அவதாரம் திரைப்படத்திலிருந்து தென்றல் வந்து தீண்டு

நேரம் 3:40 ஆயாச்சு. அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில வேர்பாலங்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த வேர்பாலங்கள் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி வகையறுத்து பார்க்கும் பொழுது, முதலாவதா நமக்கு இந்த வேர்பாலம் கற்றுத்தர வாழ்க்கை பாடம் என்னன்னா பொறுமை. எஸ், பொறுமை வந்து நம்மளுடைய முன்னோர்கள்லாம் நமக்கு சொல்வாங்க, நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அது இல்லை, பட் வர வச்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஸோ எஸ், பொறுமை. அவசரமாக வந்து எதுவுமே உருவாகாது. அவசரப்பட்டால் அது வந்து நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்குற பெர்ஃபெக்ஷனுக்கு அது வராது. பொறுமையாக செய்தால் ரொம்பவே கவனத்தோடு நம்ம செய்வோம், எல்லாமே சரியாகவே நடக்கும். ஸோ பொறுமை ரொம்பவே முக்கியமாக இது வேணும் அப்படின்றது இந்த வாழ்க்கை படத்தை நமக்கு இந்த வேர்பாலம் கற்றுத்தருது. ரெண்டாவது நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல விஷயங்களுக்கு காலம் தேவை. எஸ், நம்ம எடுத்த உடனே டக்கு நடந்துடணும், நான் இப்போ நினச்ச உடனே அடுத்த நாள் எனக்கு அப்படி டபக்குன்னு இப்படி நடந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனங்கள் வந்து எப்பவுமே ரொம்ப அர்ஜென்ட் பண்ணும், சீக்கிரமாக நடந்துடணும், சீக்கிரமாக இப்போவே நடக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் காலம் ஞாலம் கருதினும் கை கொடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தையே நீங்க அடைய விரும்பினாலும் காலத்தை கருதி பொறுத்திருந்து சரியான திசையை நோக்கி நீங்கள் செய்தீங்கன்னா அது சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எஸ், காலம் வந்து ரொம்ப பொன் போன்றது. அது ரொம்பவே அழகாக நம்ம யூஸ் பண்ணி, சரி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, அதுக்கான நம்மளுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நிச்சயமாக நல்லதுக்கே நமக்கு அப்படின்றத மனசில் வச்சுட்டு எப்பவுமே சந்தோஷமாக தொடர்ந்து அந்த செயல்களை வந்து நம்ம செய்துட்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியும் கிடைக்கும். நல்ல ஒரு விஷயங்களுக்கு இந்த காலம் தேவை அப்படின்ற இந்த வாழ்க்கை லெசனை நமக்கு இந்த வேறுபாடங்கள் வந்து கற்றுக் கொடுக்குது. அடுத்த பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையோடு இணைந்து வாழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்பாலங்கள் நமக்கு கற்று கொடுக்கு. எஸ், இயற்கையை எதிர்த்து வாழாமல் இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது தான் அற்புதங்கள்லாம் நடக்கும். யோசிச்சு பாருங்களேன், அந்த வேர் எப்படியோ போயிருக்கலாமே, அது இஷ்டத்துக்கு எத்தனையோ வேர்கள் வளருது, அதனுடைய ரூட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இடங்களில் படர்ந்து பற்றி படருது. ஆனால் அதை ஒழுங்குபடுத்தும் பொழுது சரியாக நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொள்ளவும் முடியுது. ஒரு வேர் அது அடியில் தானே இருக்குது, அதை என்ன பண்ண முடியும், ஆனால் அதையுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி மனிதனுடைய அந்த மூளையும் இயற்கையினுடைய அந்த ஒரு அருமையான பொருளும் ஒன்றிணையும் பொழுது மிகப்பெரிய அற்புதமான காரியங்கள்லாம் உருவாகுது. அதே போல எதிர்கால சந்ததியை குறித்ததான சிந்தனை நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ், நம்ம அடிக்கடி நிறைய நேரங்களை சொல்வோம், தண்ணீர்களெல்லாம் சேமிச்சு வைங்க, ஏன்னா வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும் சூழ்நிலை அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமே வந்து ஃபோகாஸ்டிங் அப்படின்றது நமக்குள்ளே எப்பவுமே இருக்கணும். துல்லியமாக நம்ம வந்து பிற்காலத்தை குறித்து யோசித்து அதற்கேற்ற காரியங்களை செய்யும் பொழுது நம்ம இப்போ வந்து பதறமாட்டாங்கன்னு சொல்லி திருவள்ளுவருமே வந்து நமக்கு அழகாக சொல்லியிருக்காரு திருக்குறள்லையுமே. ஸோ எஸ், இந்த பாலத்தை கட்டியவங்க வந்து அதை முழுமையாக பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க. நான் சொன்னது போல தாத்தா கட்டின பாலங்களை பேரனோ பேத்தியோ அடுத்த தலைமுறையினரும் அவங்க தான் வந்து பூரணமாக வந்து பயன்படுத்திருப்பாங்க. ஆனாலுமே நான் பண்ணும்பொழுது நான் அதை என்ஜாய் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோர்ந்து அப்படியே அதை விட்டுடாமல் தொடர்ந்து செய்யும் பொழுது அது பிற்காலத்துக்கு மிகப்பெரிய பலனையுமே வந்து தருது. அடுத்ததான மிக முக்கியமான விஷயம் ஒற்றுமை. எஸ், ஒற்றுமை. ஒரு வேர் மட்டுமே வந்து பாலமாக ஆக முடியாது, இந்த வேர் வந்து மற்றொன்று ஒன்று சேரும் பொழுது தான் அது பாலமாக மாறுது. அப்போது இந்த ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அதுவும் ஸ்ட்ராங்கான பாலமாக மாறுது. நமக்குள்ளேயுமே ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டீங்கன்னா எல்லா காரியமே சக்ஸஸ் தான். இந்த நூற்றுக்கணக்கான வேர்கள் இணைந்தால் மட்டும்தான் இந்த பாலம் வந்து வலிமையாக உருவாக முடியும். அதே போல மனிதர்களுமே ஒன்றுபட்டால் தான் எந்த சவாலையுமே வெல்ல முடியும். ஐந்தாவது பாடமா இந்த வேர்பாலங்கள்லிருந்து நாம கற்றுக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி என்பது முடிவில்லாத பயணம் அப்படின்னு சொல்லி. வேர்பாலம் வந்து ஓகே வளர்ந்துடுச்சு, ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்திடாம அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்ப தினமும் வளர்ந்துட்டே இருக்கு. நாமும் ஓகே ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, ரிட்டையர் ஆயாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டுறோம். அப்படி இருக்கவே கூடாது, தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும். நம்ம தினமும் புதிது புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கணும், அப்பதான் நம்மளால வளர முடியும். எப்பவுமே நம்ம வந்து தேங்கி நின்னுட்டோம்னா அது குட்டையா மாறிடும். ஆனா நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா அது வந்து ஆறா போய் அநேகருக்கு பயனையும் தரும். ஸோ இது போன்ற பல விஷயங்களை இந்த வேர்பாலங்களை நமக்கு எல்லாமே கற்றுத்தருது.

ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கூடவே உங்களுக்கு சூப்பரான ஒரு சாங் அடுத்ததாக வரப்போகுது. பகலில் ஒரு இரவு என்ற திரைப்படத்திலிருந்து இளமை எனும் பூங்காற்று என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மழந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் மூன்று மணி 49 நிமிடம் ஆயாச்சு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் வேர்ப்பாலங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். எஸ், நம்ம இந்த வேர்ப்பாலங்களை பற்றி பேசிட்டு இருக்கும்போது

நேரம் மூன்று மணி 49 நிமிடம் ஆயாச்சு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில் வேர்ப்பாலங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ், நம்ம இந்த வேர்ப்பாலங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்பொழுது சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வர வைக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னாக்கா, மனுஷன் வந்து இயற்கையை வெல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது அது அழிவுக்கு நேராக தான் வித்திடுது. ஆனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ நினச்சான் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய அதிசயத்தை தான் பிறப்பிக்கிறதாவே இருக்கும். மேகாலயாவின் வேர்ப்பாலங்கள் அதற்கு உயிருள்ள ஒரு சாட்சியாகவே இருக்கு. நம்ம வாழ்க்கையிலுமே நம்பிக்கை, பொறுமை, ஒற்றுமை, இயற்கை மீதான அன்பு இதெல்லாமே இருந்தா நாமும் பலருடைய வாழ்க்கையில இணைக்கும் வேர்ப்பாலம் போல இருக்க முடியும். நான் முன்பே சொன்னது போல நம்மளுமே ஒரு பாலமா வந்து அன்பின் பாலமா நட்பின் பாலமா ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை வந்து நம்ம போட்டோம்னா அது அநேகருக்குமே நமக்குமே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு சாதனைக்கு விட்டுடுதாவே இருக்கு. அடுத்த முறை ஒரு பாலத்தை கடக்கும்போது இந்தியாவில் இருக்கிற உயிரோடு வளர்ந்து கொண்டே இருக்கிறதான அந்த அற்புதமான வேர்ப்பாலங்களை ஒரு மனம் நினைச்சு பாருங்கள். அது நிச்சயமாக மனசுக்கும் ஒரு நிம்மதியை தரும், சந்தோஷத்தையும் தரும். நமது நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே நாட்டு மக்களோடு உரையாடுகையில் இதனை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க சொல்லுகளை என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 120 மேலான வேர்ப்பாலங்களை பராமரித்து வருகிறார்கள் மேகாலய மக்கள். இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிக சிறப்பாக மேகாலய மக்கள் செய்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எஸ், அவங்க எங்கேயோ இருக்கோம், நம்ம இது வளர்க்குறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவங்க இல்லாமல் அவங்க ஒன்றிணைந்து அந்த சமுதாயமாக இணைந்து அவங்க செய்கிற அந்த ஒவ்வொரு செயலுமே இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியமாக மாறியிருக்கு. எஸ், நல்ல எண்ணத்தோட எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே மிக பெரிய சாதனைக்கு விற்றிடும் அப்படின்றதுக்கு இந்த வேர்ப்பாலங்கள் நமக்கு சாட்சியாகவே இருக்கு. எஸ், இந்த இத்தனை அழகான இந்த வேர்ப்பாலங்களை பற்றி நம்ம பேசும்பொழுது இவ்வளோ பெருமைகள் மிகு, செழுமை மிகு, இயற்கையின் அற்புத பரிசான இந்த இயற்கை தந்த வேர்ப்பாலங்களை பேணி காக்கிறது நம்மளுடைய கடமை. அதை சென்று கண்டு அதனுடைய அற்புதத்தில் மகிழ்வது இன்னுமே பெருமை. ஸோ எஸ், நம்ம எப்போவுமே ஒன்றாக இணைந்து செய்தால் எல்லாமே நல்லதுக்கே தான் வழிவகுக்கும் அப்படின்றதுக்கு இந்த வேர்ப்பாலங்கள் எல்லாமே ஒரு சாட்சியாகவே இருக்குது. இத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்குமே டைம் கிடச்சிது, நண்பர்களோடு எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டிங்கனாக்கா மேகாலயாவுக்கு போய் பாருங்கள். இந்த அற்புதமான வேர்ப்பாலங்களில் நீங்கள் நடந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அந்த வைபே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயந்தான். ஸோ போய் என்ஜாய் பண்ணுங்கள், பலருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது ஓ இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காகவே இது இருக்கும். நிச்சயமாக இது பலனுள்ளதாகவே இருக்கும். ஸோ எஸ், இவ்வளோ சூப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணதெல்லாம் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து மலர்களே மலர்களே என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்குது. ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரமணி சாம்பிள கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்று கொண்டு மீண்டும் 4-2 ஃபன் பண்ணலாமல மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். கலந்து கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4. இங்கே எல்லாமே செம்மதுள்ள

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குஜராத், டாமன், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி உள்ளிட்ட இடங்களில் சிக்கி தவித்த 170 பேரை கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஜிம்னாஸ்டிக் பிரிவு இறுதிச் சுற்றுக்கு இந்தியாவின் யோகேஸ்வர் சிங் மற்றும் தபான் மொஹந்தி தகுதி பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வெல்கம் டு ஆர் ஷோ மக்களே. எஃப்எம் 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. எஸ் நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா? எஸ் ஃபன் பண்றதுக்காக சூப்பரான ஒரு கேமோட உங்க கூட இணைந்திருக்கிறேன். எஸ் இன்றைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக யாரெல்லாம் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்ன்ற ஆர்வம் எனக்கு தூண்டிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக என்ன கேம் விளையாட போறோம், அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற உங்களுக்காகவே எஸ் நம்ம இன்னைக்கு விளையாட போற கேம் என்ன அப்படின்னாக்கா சொல்ல மாட்டேனே. எஸ் நம்ம எப்பவுமே பண்றதாங்க, ஒரு சாங் போயிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான டாபிக்கை நாங்க கொடுக்கறது தானே வழக்கம். எஸ் ஆனா அந்த கேம் விளையாட

நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க போனை எடுங்க 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4 இணைப்பு எண்ணாக 0-4-4 என்ற என்னோட ஏன் கூட சேர்ந்து உங்க கேமை விளையாடலாம். எஸ் முதலாவதாக நம்ம நிகழ்ச்சியில வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா தர்பார் திரைப்படத்துல இருந்து சும்மா கிழி. இன்னைக்கு கேம் சும்மா பின்னி படம் எடுக்கிறதுக்காக நம்மளுடைய காலர்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எஸ் தர்பார் திரைப்படத்துல இருந்து சும்மா கிழி பாடல் தான் வரப்போகுது. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் குரல்ல விவேக் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்பு கேட்டு மணிந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சிம்மதுலு.

0: சும்மா கீழி.
1: நேரம் 4:09 மாயாச்சு. எஸ், ஃபன் பண்ணாம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மாத்தி யோசி. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் தப்பு தப்பா சரியான பதில நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நீங்க வின்னரு. நம்ம கூட பேசுறதுக்காக காலேஜ்ல மே காத்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்திரலாம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி சார், கேம் விளையாட ரெடியா?
2: சரி,
1: ஓகே. சாப்பிட்டீங்களா?
2: இப்பதான் தூங்கிட்டேன்.

0: சாப்பிடாம தூங்கினீங்களா? சாப்பிட்டு தூங்குனீங்களா?
1: வெளியில ஏதோ சத்தம் கேக்குது பார்த்தா நாய் கொட்டினது.
0: நாய் வளர்க்குறீங்களா?
1: எங்க அம்மா கையாட்டின்னு வயல் சத்தம் கேக்குது.
0: வளையல் சத்தம் கேக்குதா?
1: நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையா எங்க அண்ணா வரேன்.
0: எங்க இருக்காங்க அண்ணா?
1: நேத்து வந்து வெள்ளிக்கிழமை.
0: நேத்து வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தானே அண்ணா வராங்க. அலாரம் வைக்கிற பழக்கம் இருக்கா?
1: நான் வந்து ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ.
0: யாருக்கிட்ட பேசுறீங்க?
1: எங்க வீடு வந்து திருத்தணில இருக்குது.
0: திருத்தணிக்கா? ஓகே, நான் வரலாமா? என்ன பண்றீங்க? ஆன்சர் தெரியவில்லை ஐயா, என்ன சொல்லுவது என்று தவறாக. ரொம்ப அருமையா விளையாடுனீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த காலக்கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம், ராஜலட்சுமி. வெஸ்டமாம்பலம்.
0: ராஜலட்சுமி அம்மா, கேம் ரெடியா?
2: ரெடி. நான் விளையாடலாம்.
0: என்ன உற்சாகம் பத்தலையே,
2: விளையாடலாம்.
0: அப்படி வாங்க, ஓகே, கேம் குள்ள போலாம். ஓகே, உங்களுக்கு இனிப்பு பிடிக்குமா?
2: காபி குடிக்கணும்.
0: சக்கரை அதிகமா போட்டா?
2: லைப்ரரி போகணும் புத்தகம் படிக்கிறதுக்கு.
0: காபி குடிச்சிட்டு லைப்ரரிக்கு போக போறீங்களா?
2: நாளைக்கு சாமி கும்பிடணும், ஞாயிற்றுக்கிழமை.
0: இன்னைக்கு கும்பிடலையா?
2: விளையாட்டு விளையாடுறதுக்கு கிரவுண்ட்ல போய் வேடிக்கை பார்க்கணும்.
0: என்ன விளையாடுறது?
2: நாளைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்.
0: பேரம்பேத்தீங்களா? ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்களா நீங்க?
2: திங்கக்கிழமை போய் செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய்ன்னு சில பேர் சாமி கும்பிடுவாங்க.
0: நாளைக்கு தானே கோவிலுக்கு போறீங்க, செவ்வாய்க்கிழமை போறீங்களா?
2: வியாழக்கிழமை சாய்பாபா கோவில் போகணும்.
0: கோவில்லயே இருப்பீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச உணவு எது?
2: டீ குடிக்கணும்.
0: அதான் காஃபி குடிக்க போறீங்களே?
2: சாமி கும்பிடுறதுக்கு கோயிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன்.
0: நீங்க ரெண்டு தடவை சொல்லி தோத்துட்டீங்க தானே?
2: போன் பண்ணணும் எங்க அண்ணன் பொண்ணுக்கு.
0: நீங்க தோத்துட்டீங்க தானே? காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், ரெண்டு தடவை ஒரே மாதிரியான பதில சொல்லி தோத்துட்டீங்க தானே?
2: நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கிறேன்.
0: அப்ப நாளைக்கு கோவில் போலையா?
2: சாமி கும்பிடணும்.
0: சாமி கும்பிடணும் ரெண்டு தடவை சொல்லிட்டீங்களே.
2: இனிமேல்தான் குளிக்கணும்.
0: அப்ப காலில இருந்து குளிக்கலையா?
2: குளிச்சுட்டு லைப்ரரிக்கு போலான்னு.
0: ரொம்ப அருமையா விளையாடுனீங்க. ஆக்சுவலா நம்மளுடைய கேம்ல ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, ஏற்கனவே சொன்ன பதில திரும்பவும் சொல்லக்கூடாது. நீங்க சாமி கும்பிட போகணும், சாமி கும்பிட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் இதன் மூலமா நான் வந்து நம்மளுடைய கேமுக்கான ரூல்ஸுமே வந்து சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப சூப்பரா விளையாடுனீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, சோ எஸ் நம்ம காலேஜ் எல்லாமே சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், நம்ம அடுத்த காலேஜ் கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம் பவானி மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
3: பெரும்பாக்கம், வனஜா.
0: வனஜா, ஓகே. கேம் எஃப்எம் உடைய வால்யூமை கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா
3: மேடம்?
0: ஓகே, சூப்பர். கேம் ரெடியா?
3: ரெடி மேடம்.
0: ஓகே, சினிமாலாம் பாப்பீங்களா?
3: இப்பதான் கடைக்கு வந்தோம்.
0: கடையில இருந்தா பேசுறீங்க?
3: காலேஜ் போயிருக்காங்க.
0: இன்னைக்கு சனிக்கிழமை காலேஜ் இருக்கா?
3: நாளைக்கு தான் சினிமாவுக்கு போறோம் எல்லாரும்.
0: ஓ, சினிமா பிடிக்குமா?
3: மழை வர மாதிரி இருக்கு.
0: வெயில் அடிக்குதுன்னு சொன்னாங்க.
3: எனக்கு கோலம் போடுறமா பிடிக்கும்.
0: காலையில போடுவீங்களா, சாயங்காலம் போடுவீங்களா?
3: ஆதி மாசம் கூழ் ஊத்தலாம் வேற.
0: கோலம் போட்டா?
3: எங்க வீட்டுக்கு பாத்துட்டு இருக்காரு.
0: என்ன, எதுக்காக பாக்குறாங்க?
3: சைக்கிள் போகுது ஏகமா.
0: சைக்கிள் ஒரு வெளியே இருந்து பேசுறீங்களா? கடை தெருவுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க.
3: யாரு உக்காந்து இருக்க?
0: நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கேட்கவே இல்லையே.
3: நீங்க
0: நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த காலக்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?

0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: திருவேட்டூர் பத்மாவதி பவானிக்கு வணக்கம்.
0: வணக்கம் பத்மாவதி அம்மா. ஓகே, கேம்க்குள்ள போயிடலாமா?
1: நல்லா
0: இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, கேம்க்குள்ள போயிடலாமா?
1: இன்னைக்கு
0: என்ன திணற விட போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, புக்லாம் படிப்பீங்களா? நேத்து மத்தியானத்துக்கு துணி காயுதா?
1: மழை வர மாதிரி இருக்குது, துணி தான் மச்சி வைக்கணும், வேலை கிடைக்குது. எம்மா வேலை
0: பெருக்கிட்டீங்களா? வீட்டெல்லாம்
1: ஊருக்கு போலான்னு பார்த்தா.
0: எந்த ஊரு? ஒரு ஊரா?
1: காத்து வைக்கணும் போய்.
0: என்ன வைக்கணும்?
1: காத்து வைக்கணும்.
0: அவுட் ஆயிட்டீங்களா? ரொம்ப அழகா விளையாடுனீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பர், ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க நம்மளுடைய காலர்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட் நம்மளுடைய நிகழ்ச்சியில வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டான் திரைப்படத்துல இருந்து பிரைவேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் தான் வருது. அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ரீராம்சந்தர் ஷாஹிதி அவர்கள் குரல்ல, சிவகார்த்திகேயன் வருகள்ல அனிருத் ரவிச்சந்தருடைய இசையமைப்புல கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நம்ம 101.4 எல்லாமே செம்மதுல.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 4:21 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சியில மாத்தி யோசிக்க இருந்தா விளையாடிட்டு இருக்கோம். எஸ், நம்ம காலேஜ் எல்லாமே நான் சொல்றேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தவறாக பதிலை சொல்ல சரியாக காத்திருக்கும் நாம் உங்களுடைய காலேஜ் கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம், மாதவரம் செல்வராஜ்.
2: மாதவரம் செல்வராஜ், செல்வராஜ் சார் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
2: ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
3: போலாம் மேடம்.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு?
3: நான் சினிமா போலாம்னு இருக்கேன்.
2: சினிமாக்கு போய் என்ன படம் பார்க்க போறீங்க?
3: சமோசா சாயந்தரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
2: சமோசா சினிமாக்கு போறதுக்கு முன்னாடியா சினிமாக்கு போனதுக்கு அப்புறமா?
3: லட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: சமோசா கூட லட்டு சாப்பிட போறீங்களா?
3: நன்றி,
2: நல்லாவே கேம் விளையாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
4: வணக்கம், கண்ணன்
2: சார். நலமா?
4: நலம்
2: நலம் அறியாவள் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டுலாமா? அருமை அருமை. ஓகே, நம்ம கேம் குள்ள
4: போயிடலாமா?
2: ஓகே, சரி. உங்களுக்கு பைக் பிடிக்குமா கார் பிடிக்குமா?
4: ஒரே காத்து பயங்கரமா அடிக்குது. அடிக்காது
2: எங்க
4: அம்மி தூக்கிட்டு போகணும். அம்மியை பார்த்தே அம்மியை நகர மாதிரி இருக்கு காத்து அடிக்கிற அடிக்கிற காத்துல.
2: உங்க வீட்டு பக்கத்துல என்ன இருக்கு?
4: உங்களுக்கு
2: பைக் ரொம்ப பிடிக்குமோ?
4: அதாவது
2: நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த காலை கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
5: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம். தங்கள் பெயர் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நல்லா இருக்கலாம் மேடம்.
2: நலமா இருக்கும் சார். உங்க பேர் சார்?
5: நான் சூப்பரா இருக்கேன் மேடம். என் பேர் வந்து அடையாளமட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
2: ஓகே சார். ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
5: சூப்பரா விளையாடும் மேடம்.
2: சூப்பர், நீங்க விளையாடுங்க. என்னைய வந்து அப்படி திணற விடுங்க. பவானி நானா நீயா அப்படின்னு சொல்லி பாத்துருங்க. சரியா? ஓகே சரி. நாளைக்கு எங்க போறதா பிளான்
5: மேடம்? வீட்டுல உட்காந்துக்கிறேன் மேடம்.
2: வீட்லயே இருக்கிறதா பிளானா?
5: என்ன
2: சார்
5: வாய்ப்பு?

0: சூப்பரா இருக்கு.
1: சூப்பர் சார்,
0: வளர்ந்தா முடியல.
1: பரவாயில்ல, நம்ம முயற்சிப்போம்.
0: நன்றி மேடம்.
1: நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்த காலை கிட்ட பேசுவோம். நன்றி. ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்கள், உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மாலை, வணக்கம். காஞ்சிபுரத்துல இருந்து மாடசாமி டெய்லர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: ஏய் மாடசாமி சார், நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நலமா இருக்கேன்.
1: சூப்பர் சார், நானுமே நலமா இருக்கேன். ஓகே, கேம்க்குள்ள போயிடலாமா?
2: ஆ, போயிடலாம் மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு பஸ்ல டிராவல் பண்றது பிடிக்குமா?
2: நேத்து வந்தேன்
1: பஸ்லயா?
2: அது காட்டி குடிச்சேன்.
1: எங்க இருந்து வந்தீங்க நேத்து?
2: பேசிட்டு இருக்கீங்களே எப்படி ஃபோன் பண்ணுவீங்க?
1: இப்போ உங்க கையில என்ன இருக்கு?
2: தண்ணி குடிச்சேன் மேடம்.
1: தண்ணி பாட்டில் இருக்கா?
2: வண்டியில போனேன் மேடம்.
1: கடைசியா யார்கிட்ட போன் பேசுனீங்க?
2: இப்பதான் பஸ் போகுது மேடம்.
1: நீங்க பஸ்ல போலையா?
2: இப்பதான் ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்தேன்.
1: என்ன போட்டோ?
2: கடைக்கு போனேன்.
1: ரோஜா வாங்கினீங்கன்னு சொன்னீங்க.
2: கார் ஒண்ணு வருது.
1: நீங்க ரோட்ல இருக்கீங்களா? ரோட்ல நிக்கிறீங்களா?
2: நோட் ஒன்னு, அதுல வந்து சில கவிதைகள் எல்லாம் எழுதுனேன்.
1: ஓ, கவிதை எழுதுவீங்களா நீங்க?
2: நான் டெய்லர்.
1: சூப்பர் சார், ரொம்பவே அழகா விளையாடுனீங்க. சூப்பர், நன்றி சார். ஓகே, நம்ம அடுத்த கால் கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? ஆஹா, சூப்பரான ஒரு இசையை கொடுத்து விட்டார்கள். சோ எஸ், நம்ம காலேஜ் கிட்ட பேசுறதுக்கு முன்பாக ஒரு சாங்குமே கேட்டு வந்துடலாம். நீங்களுமே இந்த கேமா ஃபர்ஸ்டே எங்க கூட விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னாக்க நீங்க பண்ண வேண்டியது உங்க போன் எடுங்க. 298-6-00-38 அல்லது 295-2-0-55-4 என்ற எண்ணிற்கு நீங்க கால் பண்ணி கூட இந்த கேம் விளையாடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சந்திரமோகி திரைப்படத்திலிருந்து அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டே இருக்கு. கே கே கார்த்திக் மற்றும் சுஜாதா அவர்கள் குரல்ல, கபிலன் வரிகளா, வித்யாசாகர் சாம்பிள கேட்டு மகிழ்ந்திருங்களுக்கு நமது FM 101.4 எல்லாமே செம்மதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: நேரம் 4:33 ஆயாச்சு. எஸ் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில நம்ம மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம காலர்ஸ் நம்ம கூட விளையாடுறதுக்காக காத்திருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து? எக்கோ அடிக்கிறதே, இணைப்புல இருக்கீங்க?
1: ஹலோ மேம்.
0: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: வணக்கம், பிரேமா, மறைமல் நகர்.
0: பிரேமா மேம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு மேம், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் பிரேமா மேம். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
1: ஓகே மேம்.
0: ஓகே, டீ குடிச்சிங்களா?
1: நான் கோயா போயிட்டு இருக்கேன்
0: மேம். எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: பஸ் வந்துருச்சு.
0: அதான், எங்க போறீங்க?
1: நான் பாடிட்டு இருக்கேன்.
0: பாடிட்டு இருக்கீங்களா? பேசிட்டு தானே இருக்கீங்க?
1: ஓ இல்லையே,

0: யாருமே
1: இல்லையே. எப்படி? ஓ இல்லையே, யாருமே வரலையா? சரியா, யாரை எதிர்பார்த்திருக்கீங்க?
0: என்ன
1: சாப்பிட்டீங்க?
0: உங்களுக்கு
1: பிரியாணி பிடிக்குமா? வேற என்ன உணவு பிடிக்கும்? அவங்க கிட்ட சொல்றீங்களா, என் கிட்ட பேசுறீங்களா? இது கூட பாத்தீங்களா, ரொம்பவே அழகா நீங்க வந்து விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, தேங்க் யூ மேம்.
1: தேங்க் யூ. ரொம்பவே அழகா விளையாடுனாங்க. அவங்க வந்து சிரிப்பா, ரொம்ப அழகா அவங்க வந்து கொடுத்து, ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து?
2: ஹலோ பேசுறேன் மேடம்.
1: கலா மேடம், கேம் ரெடியா?
2: எனக்கும்
1: வருமே. ஆனா நீங்க சிரிச்சு எல்லாம் வந்து டைம் எடுத்து கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே, சரி. நாளைக்கு எங்க போறத பிளான்? வண்டி கடையில இருக்கீங்களா?
2: என்ன
1: செடி?
2: என்ன செடின்னு
1: எந்த ஊரு? ஒரு ஊர் இல்லையே. நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யாரு இங்க இருந்து?
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
1: சந்திரசேகர் சார், கேம் ரெடியா?
3: நீங்க உட்கார்ந்து பேசுறீங்களா? எங்க வீட்டு வாசல்ல இப்பதான் ஆட்டோல யாரோ வந்து இறங்குறாங்க.
1: உங்க கையில என்ன இருக்கு?
3: அதாவது குளிக்கும் பொழுது நம்ம பாட்டு சோப்பு போட்டு குளிக்கணும்.
1: குளிக்கும் பொழுது பாட்டு பாடுவீங்களா?
3: காகம் கருப்பு நிறம்.
1: அப்ப மயில்?
3: எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, வெளிநாடுகளுக்கும் பயணம் பண்ணிருக்கீங்களா?
3: சென்னை FM ரெயின்போ 101.4 சூப்பர்பா சாங்ஸ் எல்லாம் இருக்கு.
1: ஓகே, சரி. உங்களுக்கு விண்டோ சீட் பிடிக்குமா?
3: எங்க வீட்டுக்கு வரவங்க வாங்கின இன்முகத்தோட சிரிச்ச உபசரிப்பேன்.
1: நீங்க ஃபர்ஸ்டே வான் தானே வீட்டுக்கு வரவங்கள வான் கூப்பிடுவேன் சொன்னீங்களே
3: மேம். இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வந்து விநாயகர்.
1: என்னெல்லாம் சாப்பிடுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு?
3: பல்லுடைய கலர் பாத்தீங்கன்னா வெள்ளை.
1: காக்காவுடைய கலர் கருப்பு, பல்லுடைய கலர் வெள்ளை. ஆஹா, காக்காக்கு பல்லு இருக்கா?
3: கால் மேல கால் போட்டு பெரியவங்க முன்னாடி உட்காரவே கூடாது.
1: அதாவது போன் கால் சொல்றீங்களா?
3: தொலைக்காட்சி, வானொலி, இது சிறந்த ஊடகம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம்?
3: செய்தித்தாள்.
1: செய்தித்தாள் ஒரு படமா?
3: சூப்பரா இருக்கும். எனக்கு மிகவும் பிடித்த ஹீரோ சூர்யா அவர்கள்.
1: ஓகே, உங்க வீட்ல செல்லப்பிராணி வளர்க்கறீங்களா?
3: தொடர் வண்டி. இது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பயணம்.
1: ரொம்பவே அழகா சிறப்பா விளையாடுனீங்க சந்திரசேகர்
3: சார்.
1: நீங்க நல்லா அழகா பதில், தவறான பதில சரியா சொல்றீங்க. நன்றி.
3: எனக்கு ஹாப்பியா இருந்தது மேம் விளையாடினது.
1: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.

0: ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம். வணக்கம். வணக்கமா?
0: அப்பா, இத்தனை வணக்கம், யார் அது இங்கிருந்து?
1: உங்கம்பாக்கம் டேங்க் பாட்டோட்டு சொந்த பூனமல்லிஜி போஜராஜன் பேசுறமா. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் சார். ஓகே, கேமுக்கு நீங்க ரெடியா?
1: ரெடிமா? ரெடி.
0: ஓகே, போயிடலாம். ஓகே, உங்க சின்ன வயசுல நீங்க செஞ்ச சேட்டை இருக்கா?
1: அம்மா, எங்க வீட்டுல எலி செத்து போச்சுமா.
0: ஏன், என்ன, எப்படி செத்து போச்சு?
1: ஒரே நாத்து அடிக்குதுமா.
0: செத்துக்கி போட்டீங்களா?
1: பூனை வேற வந்துருச்சுமா.
0: எலி சாகடிச்சது பூனையா?
1: கரப்பாம்பூச்சி தொல்ல தாங்க முடியலமா.
0: யாரை கரப்பாம்பூச்சி என்று சொல்லுகிறீர்கள் ஐயா?
1: பல்லி தொல்ல தாங்க முடியலமா.
0: நீங்க கூறுவது எல்லாம் என்னை சொல்லுவது போன்றே இருக்கிறது. ஓகே, காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: கொசு தொல்ல தாங்க முடியலமா.
0: சரி, எந்த தொல்லைதான் உங்களால தாங்க முடிகிறது? நான் பேசுவதா?
1: போட்டு பூச்சி தலக்காடிக்குள்ள இருந்து வருதுமா, கடிக்க.
0: ஏன் பூச்சிகளாவே உங்களை கடிக்குது? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாய் வளர்க்கறமா, அது ரொம்ப நன்றி உள்ள நாய்மா.
0: நாய்க்கு பேர் இருக்கா?
1: பூனைய வளர்த்தம்மா, 21 பூனை வளர்த்தம்மா ஒரு காலத்துல.
0: ஓகே, செடி எல்லாம் வளர்க்கற பழக்கம் இருக்கா?
1: ஏ சம்சாரி, எப்ப பார்த்தா திட்டினே இருக்காம்மா.
0: எதுக்காக திட்டுறாங்க?
1: என் பையன் என்ன இட்டு போய் வச்சு காப்பாத்த மாட்டாம்மா.
0: காஃபி குடிச்சிங்களா?
1: என் பொண்ணு என்ன சட்டையே பண்ண மாட்டேன்றாம்மா.
0: என்னாச்சு, ஏன் சோர்வா இருக்கீங்க?
1: என் பேத்திங்கெல்லாம் என்கிட்ட விட்டு எல்லாம் பழக மாட்டாங்கம்மா.
0: ஓகே, நீங்க ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட் பேர் என்ன?
1: பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டம்மா, படிக்க முடியலம்மா.
0: இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சரியான பதில் சொல்லாம தப்பா தானே சொன்னீங்க?
1: நானு நல்லா படிக்கணும் ஆசைப்பட்டம்மா, படிக்க முடியலம்மா.
0: ஓகே, ரொம்ப அழகா நீங்க கேம் வின் பண்ணிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: சரிமா, ரொம்ப சந்தோஷமா.
0: ஓகே, சோ எஸ், நம்ம காலேஜ் எல்லாருமே வந்து ஃபன்னான கேம் இது. சோ நல்லா ஃபன் ஃபுல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். மாரி திரைப்படத்திலிருந்து டானி டானி டானி, நான் உன்னோட கோல்ட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அலிஷா தாமஸ் குரல்ல, தனுஷ் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தருடைய சாம்பிள் கேட்டு மனிதர்கள். இது நம்ம FM 91.4, இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 4:45 ஆயாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில மாத்தி யோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம கூட விளையாடுறதுக்காக காலேஜ் எல்லாம் காத்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து? ஹலோ வணக்கம், கார்த்திக் சார், கேம் விளையாட ரெடியா? ஓகே, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? நன்றி, வாழ்த்துக்கள். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ வணக்கம்,
1: மகிழ்ச்சியும் கூட, நன்றியும் கூட.
0: நன்றி
1: நன்றி.
0: அங்க மழை பெய்தா?
1: இப்பதான் மதிய உணவுக்கு சாப்பிட வந்துட்டு. நீங்கள வாங்க சாப்பிட வாங்க சோரி காத்துக்கு.
0: ஓகே, என்ன சாப்பாடு?
1: நேத்திக்கு நான் சவாரி பண்ணனேன், சவாரி போயிட்டு நேத்திக்கு தான் சரி வந்தேன், லோடு கொண்டு போனேன், இப்ப நேத்திக்கு தான் வந்தேன்.
0: அப்ப காலையில எங்க இருந்தீங்க?
1: ஊஞ்சல் ஆடுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்க தோட்டத்துல கார்டன் வேலை பாக்குறது, ஊஞ்சல் இருக்கு. அப்பப்ப தோட்டவளையும் பாத்துட்டு ஊஞ்சல் ஆடுவேன்.
0: உங்க கையில என்ன இருக்கு?
1: பூக்கள்னா ரொம்ப பிடிக்கும் சார். பூக்கள்னா எனக்கு பூவில மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் சார். கண்டிப்பா
0: மல்லிகைப்பூ வளர்த்துருக்கீங்களா?
1: இன்னைக்கு மழையே கிடையாது, மழையே பெய்ய மாட்டேங்குது. மறுபடியும் சம்மர் ஆரம்பித்தது மாதிரி இருக்கு. எங்க மதுரையில் மழை வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது.
0: ஓகே, மதுரையில என்னெல்லாம் ஃபேமஸ்?
1: இன்னைக்கு நான் டூர் பண்ணணும், ஊட்டி பார்க்கணும், நீண்ட நாள் ஆசை. இறைவன் வந்து அந்த அடுத்த வாரத்துல ஊட்டி போலான்னு இருக்கீங்க சார். அந்த ஹில்ஸ் ஏரியா பார்க்க, உதகமண்டலத்தை பார்க்க.
0: என்ன சாப்பிடலான்னு உத்தேசம்?
1: எனக்கு வந்து காய்கறி வாங்க போனா எனக்கு அவருக்கு வாக்குவாதம், விலை குறைச்சதுனால என்கிட்ட என்னை திட்டிட்டாரு காய்கறி கடைக்காரு.
0: அச்சோ, சரி. நீங்க இது அலாரம் எல்லாம் வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
1: எனக்கு குளிர் காய்ச்சல் வர சரி, எனக்கு நல்ல ஒரு டேப்லெட் சொல்லுங்களேன். நானும் எவ்வளவு மாத்திரைகள் போட்டேன், டேப்லெட்ஸ் போட்டேன், கேட்கவே இல்லை. நீங்க ஒரு டேப்லெட் சொல்லுங்க சகோதரனுக்கு.
0: என்ன கேள்வி கேக்குறீங்களா?
1: பொதுவாவே உங்க நிகழ்ச்சி எல்லாமே நல்லா தான் இருக்கு. இருந்தாலுமே கூட எனக்கு இந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் சரி. எல்லா நிகழ்ச்சியும் மோஸ்ட்லி கேக்குறீங்க லிசனர்ஸ்க்கு, அதற்காக நன்றி.
0: அப்ப கால்ஸ் முடிச்சிடலாமா? நீங்க தோத்துட்டீங்க தானே?
1: சென்னைக்கு நான் உங்களை பார்க்க வரோம் சார். நான் ஒரு நாள் உங்களை எல்லாருமே ஆர்ஜிஎஸ் கூட எனக்கு பார்க்கணும், அவ்வளவு ஆசை. ஒரு நாளைக்கு பார்க்க வர, எங்க ஆர்ஜிஎஸ் ஃபுல்லாமே பார்க்க வரணும்னு அவ்வளவு ஆசை.
0: என்னைக்கு வர போறீங்க?
1: திண்டுக்கல் போயிட்டு நிறுத்திக்கிட்டா ரொம்ப சோர்வா இருக்கேன், எனக்கு டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் துயில் கொள்ள போறேன்.
2: பிடிக்காத
0: சாப்பாடு
2: என்ன?
0: உங்க வீட்டு பக்கத்துல யார் இருக்கா?
2: மழைக்காலம் வருது, வெயில் காலம் போ

0: அதனால என்ன பண்ண போறீங்க? மழை காலமா இருக்கிறதுனால பாக்க முடியலையோ?
1: சனிக்கிழமை லீவ் விட மாட்டாங்க, இன்னைக்கு லீவ் விட்டாங்க ஆபீஸ்ல.
0: ஓகே சரி, என்ன செடி வளர்க்குறீங்க?
1: வாகனங்கள் ரொம்ப பெரிய டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு, வண்டியே ஓட்ட முடியல.
0: என்ன வாகனம் ஓட்டுவீங்க?
1: பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: புதிய பாடல்
1: பூமி வந்து உருண்டையா தான் இருக்குது.
0: ஓகே, வேற எதெல்லாம் உருண்டையா இருக்கு?
1: காலையில போயிட்டு வந்துட்டேன், ஒரு இடம் போனேன், முடிஞ்சிருச்சு.
0: எந்த இடம்?
1: பூ ரொம்ப அழகா இருக்குது, வெளியில ரொம்ப வாசமாகவும் இருக்கு.
0: உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: மே ஜூன்ல தான் வந்து வெயில் வந்து அதிகமா இருக்குது.
0: இப்ப மழையா இருக்கா வெயிலா இருக்கா?
1: பள்ளி

0: என்ன வாகனம் ஓட்டுவீங்க?
1: பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: புதிய பாடல்
1: பூமி வந்து உருண்டையா தான் இருக்குது.
0: ஓகே, வேற எதெல்லாம் உருண்டையா இருக்கு?
1: காலையில போயிட்டு வந்துட்ட ஒரு இடம் போனேன், முடிஞ்சிருச்சு.
0: எந்த இடம்?
1: பூ ரொம்ப அழகா இருக்குது, வெளியில ரொம்ப வாசமாகவும் இருக்கு.
0: உங்களுக்கு என்ன பூ பிடிக்கும்?
1: மே ஜூன்ல தான் வந்து வெயில் வந்து அதிகமா இருக்குது.
0: இப்ப மழையா இருக்கா வெயிலா இருக்கா?
1: பள்ளி படிப்பு மாதிரி ஒரு காலம் இனிமே வரவே வராது.
0: உங்களுக்கு பள்ளி படிப்பு ரொம்ப பிடிக்குமோ?
1: என்னமோ நான் நடைபயிற்சி செய்வது வழக்கமா வச்சிருக்கேன்.
0: எத்தனை நிமிஷம்?
1: கிரிக்கெட் வந்து ரொம்ப பிடிச்சமான விளையாட்டு.
0: உடற்பயிற்சியா?
1: விவசாயம் வந்து ரொம்ப நல்ல எங்க ஊர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: ஓகே, ரொம்ப அழகா விளையாடுங்க சார். நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: ரொம்ப பிடிச்ச பழம் என்ன?
2: நாளைக்கு நான் வந்து கோயிலுக்கு போலாம் இருக்கேன் மேடம்.
0: இன்னைக்கு எங்க போனீங்க?
2: என் பொண்ணு வந்து நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கா.
0: எங்க வந்து வராங்க?
2: நாங்க இன்னைக்கு நைட் வந்து சப்பாத்தி பண்ணலாம் இருக்கோம் சார்.
0: நாளைக்கு காலையில
2: வந்து இன்னைக்கு நைட்டே வந்து சப்பாத்தி தொட்டுக்க வந்து குருமா.
0: அதே நாளைக்கு காலையில என்ன செய்ய போறீங்க?
2: எங்க வீட்டுக்காருக்கு அக்டோபர் மாசம் பிறந்த நாள் வருது மேடம்.
0: அப்ப ஆகஸ்ட் மாசம் யாருக்கு பிறந்த நாள் வருது?
2: எங்களுக்கு வந்து 29ஆம் தேதி வெட்டிங் டே மேடம்.
0: காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
3: விருப்பமும் அர்ஜென்டினா வின் பண்ணணும் நினைச்ச ஸ்பெயின் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே.
3: வளைகுடால போர் நிக்கும் பாக்குறேன், இன்னும் நிக்கவே மாட்டேன். கப்பல் விட மாட்டாங்க, கேஸ் கடைசி கூட கிடைக்க மாட்டேது மேடம்.
0: ஓகே சரி, நாளைக்கு எங்க போறதா பிளான்?
3: இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாயம் இப்போ என் நண்பர் சவுந்தரராஜன் பிறந்தநாள் மேம்.
0: ஓகே,
3: எல்லாம் கொண்டாடுறாங்க போட் ஹவுஸ்ல, போலான்னு ஒரு ஐடியா இருக்கு மேம்.
0: ஓ, பர்த்டே பார்ட்டி போறீங்களா?
3: நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஸ்பெஷல் வெளியில ஒரு இடம் ஒரு பர்சேசிங் போலான்னு இருக்கேன்
0: மேம். சரி ஓகே, நாளைக்கு என்ன எங்க சாப்பிடலான்ட்டு நினைக்கிறீங்க?
3: பார்த்தா மாலையில இப்போ நண்பரை வர சொல்லிருக்கேன் மேம். நானும் நண்பரும் வெளியில கடற்கரை வரைக்கும் போய் காத்து வாங்கலாம்னு நினைக்கிறேன்
0: மேம். சரி, இப்ப உங்க பக்கத்துல என்ன இருக்கு
3: மேம்? கிளைமேட் பாத்தீங்கன்னா இப்போ திடீர்னு நல்லா மழை பெய்யுது, இரவுலாம் நல்லா மழை பெஞ்சுது, காலைல பார்த்தா வெயில் வந்து இருக்குது மேம்.
0: எந்த ஏரியா
3: இருக்கு? நான் பாத்தீங்கன்னா இங்க மவுண்ட் ரோடு வரைக்கும் நான் ஒரு இடம் போலான்னு இருக்கேன். இப்போ இனிமேல் தான் கிளம்பணும், இல்ல ஒரு வெளியே போயிட்டு அப்படியே போலாமா இல்ல அப்படியே போலாமான்னு?
0: மவுண்ட் ரோட்ல தான் இருக்கீங்களா?
3: பாத்தீங்கன்னா கிரிக்கெட் எவ்வளவு மேட்ச் பார்த்தாலும் நேத்து நம்ம வைபவ் சூரிய வன்சி அடிச்சாரு பாருங்க, 19 பால் 59 ரன், அது மறக்க முடியாது மேம்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா விளையாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி.
0: அடுத்த கால கிட்ட பேசுறோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு காலரா யார் வராங்கன்னு பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: சீக்கிரம்
0: வருதுல்ல. சரி, காலையில என்ன செய்வீங்க? காலையில எழுந்ததும்
4: இந்த மாசத்துல என்னுடைய பையனுக்கும் எனக்கும் மாட்டு பிறந்த நாள் வந்துச்சு.
0: ஓ, தொடர்ந்து வந்துருச்சா? முடிஞ்சிருச்சா?
4: பாத்திரம் எல்லாம் விளக்கி நல்லா தண்ணி பிடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்.

0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாமரத்துல நல்ல மெட்டிருக்கு, பூ பூத்துக்கு.
0: மாமரத்துல நீங்க பேசுறீங்களா?
1: சிரிச்சுட்டே
0: தண்ணி குடிப்பீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, சோ எஸ் ரொம்ப ஃபன்ஃபுல்லா இந்த கேம் ஷோ ரொம்ப அழகா போச்சு. எஸ் நம்ம கூட கால் பண்ணி பேசின எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு பேச முடியல, ஐயோ பவானி நான் இவ்வளவு காத்திருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிற மக்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நிச்சயமா சூப்பரான இந்த கேம்ல நம்ம வந்து விளையாடலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு படலா வரவிருக்கிறது கிரி திரைப்படத்துல இருந்து அட்ரஸ் பாடல் தான். கார்த்திக் மற்றும் ஷாலினி குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, டி இமானுடைய இசையமைப்புல. இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியில இருந்து உங்களிடத்துல இருந்து விடைபெற்றுக் கொள்றேன். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is me, உங்க பவானி, சைனிங் ஆஃப். அதுவரை கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM Rainbow 101.4, எல்லாமே செம்மதுளிர்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு நிமிடமும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்டரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெமசானி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 53 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

குட் ஈவினிங் மக்களே, இந்த சரி 5:33 ஆயிருக்க எஃப்எம் ரெயின்போ 101.9. குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. இந்த மேகமூட்டம் எப்போ வருது, எப்போ மழை வரப்போகுது, எப்போ வெயில் அடிக்க போகுதுன்னு தெரியாத இந்த ஒரு காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த உலரல் வேளையிலேயே 5 ஆயிடுச்சுங்க. இந்த சாட்டர்டேவும் வந்துருச்சு, வீக்கெண்ட் வைப் வேற, கலை வேற வந்தாச்சு. என்னடா டிஸ்கஷன் இந்த ரெயின்போ மெடல்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும். சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை, இருக்கிறது இல்லையா? ஸோ அந்த ஒரு கண்டென்ட் இருக்கும், அந்த கண்டென்ட் இருக்கணும்னே நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா ஒரு கோ டு பர்சன் இருப்பாங்க, யாராவது அந்த ஒரு நபர் டக்கு எடுத்தமாக ஃபோன் எடுத்து எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி, சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கலவையான மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு கோ டு பர்சன் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சோக நிகழ்வுகள் இல்லை சந்தோஷம் துக்கம் எதுவாக இருந்தாலுமே யாருக்கிட்ட பகிர்ந்துப்பீங்க அப்படின்றத நீங்கள் ஃபோன் எடுத்து டயல் பண்ணி பேச போகிறீங்க. ஃபோன் கால் பண்ணுங்கள் 0498600038 2958 0554 அப்படின்ற 2 நம்பருக்கு. என்னப்பா பேச போகிறோம் இந்த ரெயின்போ மேடையிலனா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா டக்குன்னு எடுத்து ஃபோன் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர், இல்லைனா யாராவது ஒரு நபர் அந்த ஷேர் பண்ணிப்போம் இல்லையா, அந்த கோ டு பர்சன் கண்டிப்பாக இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ யார் அந்த நபர் அப்படின்றத எந்த விஷயம் அப்படின்றத பகிர்ந்துக்கலாம். ஸ்டேடியூன் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. ரெமோ மூவிலேருந்து அர்ஜுன், ஸ்ரீநிதி, விக்னேஷ் சிவன், அனிருத் அவங்களுடைய கும்பல. ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே போமே செமதுளுமா.

0: FM 101.4 இனி எல்லாமே தூள.
1: பட் டு த ஷோ ரெயின்போ மேடில் இன்றைக்கி என்ன இதை பற்றி பேசலாம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மொமெண்ட்ஸ், ஏதாவது ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை வந்து டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு விஷயம்னா இவங்க தான் இப்போ அந்த கோ டு பர்சன். இவங்களுக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமே என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது அப்படின்றத நீங்களும் பகிர்ந்துக்க முடிச்சுன்னா ஃபோன் எனக்கு டயல் பண்ணுங்கள் 0942-0003-8-2-9-5-2-0-5-2-4 அப்படி நம்பருக்கு. முதல் நேயர் வணக்கம், ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
1: இஸ்மாயில் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த எல்லா நிகழ்ச்சி

0: இல்லையுமே டக்குன்னு இவங்களுக்கு சொல்லணும், இவங்களுக்கு தான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா யார் அந்த மாதிரி எந்த விஷயம் சொல்லிருக்கீங்க?
1: எனக்கு வந்து நடக்க முடியாத விஷயம் நடந்ததுன்னா வீடு கட்டணும் சார் நானு.
0: சரி,
1: வீடு கட்டிட்டேன்.
0: சரி,
1: முயற்சி ஆனா முயற்சி செய்தேன், கட்டிட்டேன்.
0: சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த கட்டாயம் போன் பண்ணி சொல்லுவேன், இல்ல யாருக்குடியா பகிர்ந்து பண்ண யார் அது?
1: இனிய நண்பர் யாருன்னா குறிஞ்சிப்பட்ட காஜா மைதந்திருக்காரு
0: சார், அவர் தான் பகிர்ந்துருப்பீங்க இல்லைங்களா? ஓகே, நன்றி. எஸ், நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில், இதை கட்டாயம் இவங்க கூட பகிர்ந்துக்குப்பேன், ஷேர் பண்ணிப்பேன் அப்படின்ற நபர் யார், அந்த ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபோனுங்க டயல் பண்ணுங்கள், 044-298-6008-2952-0354 அப்படின்ற நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரங்க பேசுறீங்க?
2: நான் அன்பருக்கு இனிய மாலை வணக்கம் சார். மதுரையில இருந்து ஆண்டனி, எப்படி சார் இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு ஆண்டனி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: ஒரு நல்ல ஒரு தலைப்பு கொடுக்கறீங்க, அது செஞ்ச ரொம்ப மகிழ்ச்சியும் கூட இருக்கு.
0: நன்றி. சொல்லுங்க.
2: தலைப்புகள் கொடுக்கும் பொழுது இந்த தருணங்களுக்காக நன்றி.
0: நன்றி.
2: பொதுவாகவே என்னுடைய ஷேர் பண்றது உடனே போன் பண்றது வந்து செங்கோரப்பட்டி ஜனார்த்தன் அப்பா அவர்கள் நேயர் தான். ஏதோ வந்து ஒரு ஜோக்குனாலும் சரி, ஒரு ஒரு பாசிட்டிவான நிகழ்ச்சி உடனே ஜஸ்ட் 1 செகண்ட்ல உதவி உடனே அதிலே பேசும்போது நான் தொடர்பு கொள்வது செங்கோரப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் செங்கோரப்பட்டி ஜனார்த்தன் அப்பாங்கிட்டதான் அவர் ஷேர் பண்ணுவேன். அவர் நண்பரும் சார், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவருடைய நீங்க டைட்டில் வைத்த போது அவருடைய ஞாபகம் தான் வந்தது. எதுவா இருந்தாலுமே 1 செகண்ட்ல அவர்கிட்ட போன் பண்ணி அலைபேசி மூலயமா ஷேர் பண்ணிட்டு.
0: எத்தனை வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்டிங்க?
2: என்ன சார்,
0: எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கீங்க?
2: அது இன்னைக்கு வானிலை பேசினா 15 ஆண்டுகள நான் நேயரா இருக்கேன் சார். ஆமா, அது 15 ஆண்டுகளாக அவர்த்த நான் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க. நன்றி சார், தேங்க்யூ சார்.
0: ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: யாரங்க பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன் சார். நல்லா சார்.
0: பார்த்திபன் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், பேசுறீங்க? நல்லா
4: இருக்கீங்க. அவரு தான் போன் பண்ணி சொல்லுங்க, என்னோட கஷ்டத்தை என்னோட இருப்பு எல்லாம் சொல்ல, அவருதான் எனக்கு வந்து ஆறுதல். என்ன கஷ்டம் வந்து அது நல்லது நடந்த கூட அவரு தான் போன் பண்ணி சொல்லுவேன். அவரு கிட்டத்தட்ட கோயில்பட்டி பக்கத்துல இருக்காரு. நான் இங்க ஏன்னா இங்க வந்து ஒரு குடுத்துட்டு வந்தாரு, இங்க ஏன்னா அதுலதான் பழக்கம். கடைசியில் பார்த்தா அவர் எங்க பக்கத்து ஒரு காயினோன்னா அப்படியே ரொம்ப பழகிட்டோம். இப்ப எதனா ஒண்ணா அவர்கிட்ட தான் சொல்றேன், எனக்கு அதுவும் ஆறுதல் ஐயா.
0: கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறத தவிர்த்து உங்களுக்கு லெக்சர் கொடுக்கறாரு நிறைய விஷயங்கள்.
4: ஆமாங்க, ஆமாங்க ஐயா, அவரு கிட்டத்தட்ட 80 வயசு ஆகுது.
0: நன்றி, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் இணைப்பில்.
5: நண்பருக்கு மாலை வணக்கம்.
0: நண்பருக்கு மாலை வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
5: அடையாளம் வச்சிருந்து ஆசீர்வாதம், ராஜேஷ் பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
5: எனக்கு நண்பரு 40 வருஷம் நேயத்தான் சார். நண்பரு
0: 40 வருஷம்
5: பேசுவோம். இந்தியாவுக்கு இருக்கிறார் சார், குபேந்தர் பேரு, பழையாளவரு. அவரும் நானு எங்க போனா போன் பண்ணி கூப்பிடுவாரு, அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு போனா கூப்பிடுவாரு. நம்ம ரேடியோ சம்பந்தப்பட்டதுதான் சார்.
0: நிறைய
5: கல்யாணம்னா போய் எங்கனாலும் காலி விடுவோம் நேயர்களுக்கு.
0: ஓகே சார், நன்றி.
5: மறுபடி
0: எஸ், இது போல நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸுமே யார் கூட ஷேர் பண்ணிக்கிப்பீங்க கட்டாயமா? கோ டு பர்சன் யார் அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபோன் டயல் பண்ணுங்க, 044-298-6008-2952-0954 அப்படின்ற நம்பருக்கு. சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்துல இருந்து அனிருத், அனந்த கிருஷ்ணன், விக்னேஷ் சிவன் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுலமா.

0: 21.4 இங்க எல்லாமே சமதுளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
4: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in

0: பட் டு த ஷோ நேரம் சரியா 5 மணி 21 நிமிஷம் ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ மேடையில் இன்றைக்கி என்ன விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ எந்த மூமெண்ட்ஸாக இருந்தாலுமே கட்டாயம் இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஷேர் பண்ணக்கூடிய கோ டு பர்சன் யார் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 0942-8600-38 2952-0558-5505 அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யாரைங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார்.
1: வணக்கம்மா,
0: யாரங்க பேசுறீங்க?
1: சொல்லுங்க. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட படிச்சு
0: ஜானகி,
1: அவங்க வந்து ரொம்ப நாளா அவங்க பொண்ணு விட்டு வந்தாங்க, ரொம்ப நாளா போன் பேசாம இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்பர் கொடுத்து இப்போ நாங்க எதனா ஒண்ணுனா அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, ரெண்டு லைன்ல
2: கவிஞர் பணப்பாக்கம் சுகுமார் அவர்கள் வந்து பாடலாசிரியர், அது வந்து சென்னை தொலை வானொலி நிலையத்து ரொம்ப தொடர்புடையவர். அடுத்தது வந்து சென்னை தொலைக்காட்சியில் வந்து பாலரமணி, டாக்டர் பாலரமணி சொல்லிட்டு முதல் கம்பன் வருகிறார். இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிரிஞ்சு அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. ஆனா எனக்கு வந்து 25 வருஷத்துக்கு ஒரு பாடல் எழுதுறேன், நான் தான் தமிழ்நாட்டிலேயே பிறந்த நாள் வாழ்த்து பாடல் எழுதிய முதல் கவிஞர் நான் தான்.
0: சூப்பர், வாழ்த்து.
2: இது அது அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு கூட வளம் வந்து நேருக்கு வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வளம் வந்து நேருக்கு எத்தனையோ பேர் பாத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து
0: நன்றி. வணக்கம், யாரங்க பேசுறீங்க? ஐயா சொல்லுங்க. ஐயா
3: சார், உனக்கு நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். யாருங்க இதை பேசுறீங்க?
3: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்த முருகன்.
0: முருகன் சார், சொல்லுங்க.
3: நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க அப்படி கேட்டிருக்கீங்க.
0: ஆமா,
3: அதோட நான் மதுரை ஆண்டனி இருக்காரு சார், வானம் அவர்கிட்ட சார் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன்.
0: உங்க நண்பர் அவரு
3: சொல்லும் போது,
4: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க, யார் எங்க பேசுறீங்க?
4: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்து கணேசன் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் அடிக்கிற வயல ஆடு மேய்ச்சிட்டு நலமாவே இருக்கணுங்க.
0: 5:30 மணிக்கு அடிக்கிற வயல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க? எங்க எருகை மோனையில கவிதை எழுதிட்டு இருக்கீங்களா ஆடு மேய்ச்சிக்கிட்டு?
4: ஆமாங்க, ஆமாங்க.
0: சொல்லுங்க ஐயா.
4: அதாவதுங்க, நான் எனக்கு கஷ்டம்னா சின்ன வயசு தோழி, சின்ன வயசுல இருந்து தோழி
0: அவங்கதான்.
4: கஷ்டம்னா எனக்கு கஷ்டம்னா நாங்களா இருக்கோம்னா நீ எதுக்கு கவலைப்படுற அப்படிங்க.
0: ஆமா, பின்ன
4: அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அது அந்த பொண்ணுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்களா இருக்கும்போது எதுக்குமா இருக்க, நாங்களா இருக்கும்போது ஒன்னும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வந்து ஆறு ஆறு சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தோழி, அந்த தோழி கிட்ட எதுவே எது இருந்தாலும் நான் சொல்லுவேனுங்க.
0: சூப்பர், நட்பு அதுக்குதான் வேணும். கண்டிப்பா
4: வரைய உள்ள. ஆமாங்க.
0: ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
5: கலாமா, எப்படி இருக்கீங்க?
0: கலாமா, எப்படி இருக்கீங்க?

0: என்னமா
1: புரியல? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அந்த கேக் அனுப்பிச்சிடுறேன். நீங்க கேட்ட மாதிரி கேக் அனுப்பிச்சு விட்டுறேன், சரிங்களா? சொல்லுங்க. இந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலு, காலேஜ் ப்ளஸ் நெய்பர்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்களாக மாறியிருப்பாங்க. இந்த நட்பு வட்டாரங்கள் மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு சில வட்டாரங்கள் இருக்கும், இல்லை ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அந்த நபர்கள்கிட்ட கட்டாயம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா மொமெண்ட்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அந்த கோ டு பர்சன் யார் அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம். ரெயின்போ மேடையில் ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள். 044-298-6008-2958-2952-0554 அப்படின்னு ரெண்டு நம்பருக்கு. சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. 3 மூவிலேருந்து அஜீஷ், அசோக், அனிருத், ஐஸ்வர்யா, தனுஷ் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே செம்ம தூளமா.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: பேக் டு த ஷோ. நேரம் சரியா 5:31 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி ரெயின்போ மேடையில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யமான எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலுமே கட்டாயம் இவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்ப்பா அப்படின்னு எடுத்து ஃபோன் எடுத்து பேசலாம், இல்லை நேராக போய் பேசியிருக்கலாம். யார் அந்த நபர், எந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம்மா. யார் இங்கே பேசுகிறீங்க?
1: மலர்விழி.
0: மலர்விழிமா, எப்படி இருக்கீங்க?
1: அவங்களோட பேர் வந்து மஞ்சுளா அண்ட் ஜோரா பேகம்.
0: என்னோட இருக்கீங்களா?
1: ஆமா சார், இன்னும் டச்ல தான்
0: இருக்கேன். ஓகேமா, சூப்பர், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். கேட்டுக்காம ராஜசேகர் சார்.
0: ராஜசேகர் சார், சொல்லுங்க.
2: என்ன கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் சொல்லுங்க.
0: அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே, நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா கட்டாயம் யாருக்கிட்டயும் பகிர்ந்துப்போம், ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அது யாரு, என்ன விஷயம்?
2: என் தம்பி எங்க அத்தை பையன் சார். என் தம்பி பேர் ரகுராமன், அத்தை பையன் பேரு பன்னீர்செல்வம்.
0: சரி,
2: இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நல்லா பேசி எல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணுவோம் சார்.
0: கலந்து ஆலோசிப்பீங்க, அவங்களதான் ஷேர் பண்ணிப்பீங்க இல்லையா?
2: ஆமா சார், ஷேர் பண்ணிப்பேன் சார், கண்டிப்பா.
0: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாரு இங்க பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியம்.
0: சிவசுப்ரமணியம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார்,
0: சொல்லுங்க. நல்லமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சொல்லுங்க.
3: வாழ்க வளமுடன்.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கட்டாயம் யார் கூட பகிர்ந்துப்பீங்க?
3: நான் என் வாழ்க்கையில உள்ள நிகழ்வுகளை என்னுடைய நண்பர்கள்ட்ட தான் முதல்ல சொல்லுவேன்.
0: அந்த நண்பர்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா, இல்ல விளையாட்டுல போகும்போது ஃப்ரெண்ட்ஸா, இல்ல பக்கத்து வீட்டு நண்பர்களா?
3: இல்ல, என்னுடைய படிச்ச கிளாஸ்மேட்ஸ்
0: கூட பகிர்ந்துப்பீங்க இல்லையா? ஓகே சார், நன்றி. வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாரங்க இந்த பேசுறீங்க?
4: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தேன் சார்.
0: ஹேமலதாம்மா, சொல்லுங்க
4: சார். டாபிக் சொல்லுங்க, மறந்துட்டேன்.
0: அதுல பாத்தீங்களா, லைன் புடிக்கிறேன்னு டாபிக் மறந்துட்டீங்க. சரி, ஓகே. இப்போ இது நடந்துச்சு இல்ல, லைன் புடிக்கிறேன்னு டாபிக் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி டக்கு டக்குன்னு மொமெண்ட்ரியா நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமே யார் கூட ஷேர் பண்ணிப்பீங்க? அந்த கோ டு பர்சன்ன்றவங்க யாரு?
4: அது கேட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ள மறந்துட்டேன் சார். என்னோட ஃப்ரெண்ட் வசந்தின்னு சொல்லிட்டு, அவங்க சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சுக துக்கம் எல்லாமே ஷேர் பண்ணிக்குவோம்.
0: ஹேமலதாம்மா, எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த குழந்தையில இருந்து சொல்றீங்களே, குழந்தையில இருக்கும் போது எப்படி ஷேர் பண்ணிருப்பீங்க, எப்படி பேசுனீங்க சொல்லுங்க எனக்கு.
4: பக்கத்து வீடு விளையாடுவோம்,
0: சரி,
4: திங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, நம்ம அம்மா கூப்பிட்டாங்க, கொடுத்தாங்க, இப்படி இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது நாங்க வளர்ந்துட்டு வராங்க சார்.
0: சூப்பர்மா, சூப்பர் சூப்பர், நன்றி
4: சார். தேங்க்யூ சார், நன்றி கொடுத்ததுக்கு, நன்றிங்க
0: சார். வணக்கம் ரெயின்போ.
5: ஹலோ, ஹைதராபாத்ல ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க பேசுறது கேக்குது, ரேடியோ வால்யூம் கம் பண்ணிட்டீங்களா?
6: என்னுடைய வாழ்க்கையில எந்த நன்மை நடந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என்னுடைய

0: கசின் பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டதான் என்னுடைய லைஃப்ல நான் பகிர்ந்துக்குவேன். குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் நீ இப்படி பண்ணு சந்திரசேகர் அப்படி பண்ணு சந்திரசேகர் அப்படின்ட்டுன்னு எனக்கு ஆலோசனை சொல்வார். அண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்கு பிடித்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கும் பொழுது நமக்கே ஒரு பாசிட்டிவ் பீயிங் அப்படின்னு இருக்கும்ல.
1: கண்டிப்பா
0: என்னுடைய கசின் அரவிந்த் தான் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். அந்த எனக்கு அவர்கிட்ட எல்லா விஷயம் சொன்னாதான் மனசுக்கு அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறது வரும் சார்.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
2: சார் சுகுமார் சார்.
1: சுகுமார் சார் சொல்லுங்க.
2: ஆமா சார், ஃப்ரெண்ட் ஒருத்தர் குடிச்சிருச்சுக்கார் சார். நான் ஒரு கஷ்டம்னா அவர்கிட்ட சொல்லுவேன், அவரும் எனக்கு போன் பண்ணுவாரு, எப்படி இருக்கீங்க, உங்க வீட்டுல எப்படி இருக்காங்க. ஜெயமுருகன் அவர் பேரு.
1: ஓகே, அவர் கூட ஷேர் பண்ணிப்பீங்க இல்லீங்களா? ஓகே சார், நன்றி நன்றி. எஸ், இது போல் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த எல்லா மொமெண்ட்ஸுமே கட்டாயமாக இவங்களுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்றவங்க யார், என்ன நிகழ்வு அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணலாம். ரெயின்போ மொபைலில் ஃபோன் எடுக்க டயல் பண்ணுங்கள் 0944-008-0938-2959-2554 அப்படின் நம்பருக்கு. ஏன் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, எனக்கு கால் பண்ணுவாங்க, நானும் ஆசை ஆசையாக கால் பண்ணி எடுப்பேன். இந்த சொல்யூஷன் சொல்லலாம், இல்லை ஏதாவது அதில் ஒரு சஜஷன் சொல்லலாம்னு சொல்லும் போது வாயுமேலேயே ஒரு அடி அடிப்பாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அது மேலே இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஓகே அந்த உம்லேயே எல்லா ஃப்ளக்சுவேஷனும் காமிச்சு நான் முடிச்சிடுறதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணலாம். சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சித்தா மூவிலேருந்து பிரதீப் குமார், கார்த்திகா வைத்தியநாதன், யுகபாரதி, திபு, நினான், தாமஸ் உங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பார்ப்போமே சமதூலமாக.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பேக் டு த ஷோ. நேரம் சரியா 5:41 ஆயிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேலே தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்ன ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஷேரிங் இஸ் கேரிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே கட்டாயம் இந்த நபருக்கு உடனுக்குடியாக நானோ செகண்டில் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் அப்படின்னா யார் அந்த நபர்? கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸையும் தாண்டி இருக்கக்கூடிய எல்லா உறவுகள் என்னென்னலாம் யாரெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க, அது நெய்பர்ஸாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், சித்தி பசங்களாக இருக்கலாம், மாமா பசங்களா இருக்கலாம், சோ இந்த மாதிரி கசின்ஸ், நெஃப்யூஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே அது யார் அந்த நபர் அப்படிங்கறத ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க. 0492860038 0532055544 அப்படிங்க நம்பருக்கு. வணக்கம் ரெயின்போ. டாடாடா. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். முகமது இக்பால்.
2: ஆமா சார்.
1: சரி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார்.
1: ம், சொல்லுங்க சார். வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் கேட்டதா இருந்தாலும், ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா டக்குன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு போன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்னா அந்த நபர் யார் அப்படின்றதா கேள்வி.
2: என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நண்பர் வந்து பாலியத்தில் நாசர் பஜான் வச்சிருக்காரு. நம்ம ஊரில் பாபுராஜ் வீட்டுல இருக்காருங்க.
1: சரி.
2: அவரு காலேஜில் படிக்கிற காலத்துல இருந்து என்னோட ஃப்ரெண்டியா மேரேஜ் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. ஜாமா வாங்க கொள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. போன மாசம் காரைக்கால கூட கேட்டாங்க உங்களுக்கு
3: பேசுறீங்க. நான் வந்து முக்கியமான தகவல் சொல்லணும்னா மனைவி கிட்ட
1: சொல்லுவேன்.
3: இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவர்ஸ்.
1: ஓகே. அவங்க கிட்ட சொல்லுவீங்க? ஓகே சார்.
3: ஆமா சொல்லுவேன். மாறி மாறி சொல்லுவேன். அவங்க மிரளுவாங்க.
1: ஓகே நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யாரங்க இந்த பேசுறீங்க?
4: வணக்கம், நான் ராஜலட்சுமி லட்சுமி வந்து பேசுறேன் சார்.
1: ராஜலட்சுமிமா, எப்படி இருக்கீங்க?
4: அதே மாதிரி அவங்களும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அந்த ஸ்பாட்லவே போன் பண்ணி உனக்கு தெரியுமா. குடும்ப விஷயம் கூட அது மாதிரி எதா இருந்தாலும் என்னால தீர்க்க முடியாத ஒரு இதா இருந்துச்சுன்னா உடனே எனக்கு இந்த என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு ஏதாவது இதுக்கு கொஞ்சம் எனக்கு நீங்க
1: சொல்லுங்க,
4: ஆலோசனை சொல்லுங்கன்னா அது பக்குவமா அந்த ஒரு நம்மளோட வருத்தம் கவலை எல்லாத்தையுமே மறந்துடுற அளவுக்கு ஒரு சமாதானமா ஒரு சொல்யூஷன் கொடுத்து நம்ம

0: சந்தோஷ சூழ்நிலைக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அவங்க.
1: மனம் கோணாமல் அந்த சஜஷன் கொடுத்து நம்மளை வந்து வழி நடத்தி போறாங்க இல்லையா? ஓகே, நன்றி நன்றி. எஸ், இது போல அந்த கோ டு பர்சன் யார் அப்படின்றது நீங்களும் ஷேர் பண்ணணும். பிரெயின் மூடலாம் ஃபோர் எடுங்க, டயல் பண்ணுங்க 0928600338 2950355454 அப்படின்ற நம்பருக்கு. சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு குட் நைட் மூவிலேருந்து, ஷான் ரோல்டன் மோகன் ராஜன் அவங்களுடைய காம்பினேஷனில் சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எலம்பூமி சமதுலமா.

0: பேக் டு த ஷோ நேரம் சரியா 5 மணி 51 நிமிஷம் ஆயிட்டு இருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடி தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி ரெயின்போ மேடியில் என்ன ஒரு விஷயம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எந்த ஒரு மொமெண்ட்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்வுகளாக இருந்தாலுமே வந்து டக்குன்னு யாருக்காவது ஒருத்தர் ஷேர் பண்ணிவிடுவோம் அப்படின்னா யார் அந்த நபர் அப்படின்னு தான் நம்ம கான்வர்சேஷனாக பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் இங்கே பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், சென்னை பெருங்குளம் வள்ளி பேசுகிறேன் சார்.
0: வள்ளி
1: நன்றி.
0: எஸ், இந்த கோ டு பர்சன் ஷேரிங், பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னா நமக்கு எப்போ ஒரு விஷயமே வந்துடனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வந்துடனா மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அவங்க தான் வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம பண்ணது தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலுமே சரி, எப்பயுமே வந்து அவங்க பாசிட்டிவாக பரவாயில்ல நீ பண்ணது கரெக்டாக தான் இருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக அந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்ற மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொறுமையாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா நமக்கு புரிஞ்சிக்கவும் முடியும். மற்றவங்க சொல்கிறத விட இவங்க சொல்லும் போது நம்ம வந்து என்ன தப்பு பண்ணோம், ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இதை என்ன நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அந்த நட்பு வட்டாரங்களுக்கு தான் கட்டாயமாக நம்ம பகிர்ந்துக்கணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே. அந்த நானோ செகண்ட் சொன்னல டக்குன்னு நடக்குது, ஃபோன் எடுக்கிறோம், கால் பண்ணுறோம், சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னதான் நம்ம ஊங்கோட்டினாலுமே சரி, திட்டு வாங்கினாலுமே சரி, நம்மளுடைய இயல்பு மாறாது இல்லையா. திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல நம்ம சொல்லிடுவோம் அப்படின்றது தான் என்னுடைய இயல்பு. எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான்ல. எஸ், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா நம்மளுடைய நேயர்களும் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அம்மா அப்பா சித்தி சித்தப்பா இது மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அப்படின்றது நண்பர்கள் மட்டும் இல்லாமல் நட்பு வகையில் பாராட்டக்கூடிய வகையில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க, ரிலேஷன்ஷிப். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம பேசுறதுக்கான டைம் கிடைக்குதோ இல்லையோ, அதை பகிர்ந்துக்கிறதுக்கான ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ எவ்வளோ முக்கியமானது நம்மளுடைய லைஃப்பில் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் அந்த கோ டு பர்சன் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப லக்கியான பர்சன். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து நீங்களே வந்து கை தட்டிக்கிங்க. நமக்குன்னு ஒரு நபர் இருக்காங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு போய் ஷேர் பண்ண முடியும், தோளில் சாஞ்சு நம்ம அழ முடியும், சிரிக்க முடியும். ஏன்னா எப்பவுமே சிரிக்கிறதுக்கு ஆட்கள் கூடிட முடியும். நம்ம கொஞ்சம் சோகமாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும்போது ஆட்கள் இருக்கிறது தான் ரொம்ப கடினமாக இருக்கும். அதுபோல் ஒரு ரெண்டு ஆட்கள் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை இருந்தாவே நம்ம வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படிதான் சொல்லணும். எஸ், பெரிய கருத்தூசிகள்லாம் போட்டாச்சு ரெயின்போ மேடையில். நிறைய நேயர்கள் சூப்பராக பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள் டக்கு டக்குன்னு யாராக கூட ஷேர் பண்ண முடியும், அந்த கோ டு பர்சன் யார் அப்படின்றத சூப்பராக இருந்துச்சு ஷோ. ஸோ எல்லா நேயர்களுக்குமே அக ஓக பாராட்டுகள். சூப்பரான பாடல் வந்துருக்கு ஜோ மூவிலேருந்து, ஆனந்த், அரவிந்த், அக்ஷன், விக்னேஷ், ராமகிருஷ்ணா, சித்து குமார் அவங்களுடைய காம்போல. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே மதுளுமா.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் மாலை 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாகவும் இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ருமேனியா இடையேயான உறவுகள் மேம்பட இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே சட்ட ரீதியான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வணிகர்கள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். மின் கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்று மாநில

மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது தாவேக அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் இன்று நடைபெற்றது. காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா இன்று தொடங்கியது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் வெண்கலப் பதக்கம் வென்றார். பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுலா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஹராரேயில் நடைபெற்று வரும் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

குட் ஈவினிங் மக்களே, நேரம் சரியாக 7:01 ஆயிருக்கே. ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்க போகிறோம். குட் ஈவினிங் சொல்லிக்கிறது உங்கள் நான் கலை. எஸ், ரெயின்போ சாட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்கணுமா? இந்த 2020 இப்போ டில் டேட் வரைக்கும் என்னென்ன பாட்டெலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 இந்த ஃபேஸ்புக் பேஜில் போடப்புற ஸ்டேட்டஸ் கீழ உங்களுடைய பிடித்தமான பாடல்கள் 2020 மேலே, தெளிவாக 2020 மேலே இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரீசன்ட் சாங்ஸ் எல்லாமே நம்ம கேட்க போகிறோம். இந்த 1 hour வைப் பண்ண போகிறோம் சாட்டர்டே வைப்ஸை. ஸோ கொடுக்கும்போதே ஒரு 2-3 ஆப்ஷன்ஸாக கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த லைன் அப்பில் கரெக்டாக நான் செலக்ட் பண்ணி போடுறதுக்கு ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ரெயின்போ சாட் பாக்ஸில் முதல் சாங் பொன்னியின் செல்வன் 2 மூவிலிருந்து சக்தி ஸ்ரீ கோபாலன், இளங்கோ கிருஷ்ணன், ஏஆர் ரஹ்மான் காம்போல சூப்பரான பாடல் வந்துருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே இளம்பமே சமதுளமா.

பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4ல் ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டுட்டுருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான அந்த 2020 மேலே இருக்கக்கூடிய அந்த ரீசன்ட் சாங் ஸ்டில் டேட் வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணலாம் கேட்டேன். சென்னை ஃப்ரம் ரெயின்போ 101.4ன்ற ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்க ஸ்டேட்டஸ் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். என்ன பாடல், என்ன படம் கொடுக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருங்க. 2020 மேலே இருக்கக்கூடிய பாடல்கள். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூரரி போட்டிருந்த ஒரு சூப்பரான பாடல். தி ஜி வி பிரகாஷ்குமார் அவங்களுடைய காம்பல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பார்ப்போமே சமதுளுமா.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பேக் டு த ஷோ. ரெயின்போ சார் பக்ஸ் தான் கேட்டிருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.4 அடுத்த சாங் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. தக் லைஃப்லேருந்து ஒரு பாடல் சூப்பரான பாடல் வந்திருக்கு. தி சிவ ஆனந்த் ஏ ஆர் ரஹ்மான் உங்களுக்கு காம்போல. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமந்துடுமா.

பேக் டு த ஷோ ரெயின்போ சாட் பாக்ஸில். அடுத்த ரெக்வஸ்ட், மந்தைவெளியிலேருந்து விநாயகம் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிமிர் மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் அவங்களுடைய காம்போ.

ஷோல நெக்ஸ்ட் சாங் அடுத்த ரெக்வஸ்ட் யார்கிட்ட இருந்தனா, ராமகிருஷ்ணன் கொழும்புகொண்டிருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. வாரிசு மூவிலிருந்து சூப்பரான பாடல், விஜய் மான்சி விவேக் தமன் அவங்களுடைய காம்பலஸ் டீச்சிங் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே இளம பூமி சமதுளுமா.

0: பண்ணா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த சாங் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க? அழிநகரத்துலேருந்து எஸ் மகாதேவன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் விஜய் அனிருத் அவங்களுடைய காம்பில் வந்துட்டு இருக்க. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சமதுளுமா.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

Rainbow Chatbox. பேக் டு த ஷோ. நேரம் சரி 7:33 நிமிஷம் ஆயிட்டு இருக்கோம். ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வகையில் அடுத்த பாடல் வீரதுரை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. அமரன் மூவியிலிருந்து ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன், கார்த்திக் நேதா, ஜி வி பிரகாஷ் குமார் அவங்களுடைய காம்போல சூப்பரான பாடல் இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பொம்மை மதுளமா

அடுத்த பாடல் ரெயின்போ சேர் பாக்ஸில் யார் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மயிலை பட்டாபி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. விடுதலை மூவிலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு, இளையராஜா அண்ட் அனன்யா, பட் அவங்களுடைய காம்போல ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்த சாங் யார் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க? ராதாகிருஷ்ணன் தேனி பண்ணைபுரத்தன் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரஜினி முருகன் மூவிலேருந்து ஒரு சாங் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிதன் ராஜ், மகாலட்சுமி, யுகபாரதி, தி இமான் அவங்களுடைய காம்பில் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் பார்ப்போமே செமதுழுமா.

ரெயின்போ சாட் பாக்ஸில் அடுத்த பாடல் கலீல் அகமத் பொன்னியர்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. பீஸ்ட் மூவிலேருந்து ஒரு சாங், விஜய் கு கார்த்திக் அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய காம்போ வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ஃப்ரம் ரெயின்போ 101.4.

சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன், கானா காதர் அவங்களுடைய காம்போவில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கம்போசிஷனில் சூப்பரான பாடல். ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்பவுமே சம்மதமா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ சேட் பாக்ஸில் லாஸ்ட் சாங் தீபக் குழு ஹரிப்ரியா தனுஷ் சாகர் அவங்களுடைய காம்பஸ் சூப்பரான படம் லைகர் மூவிலிருந்து. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ.

0: எல்லாமே தவறு.
1: நேரம் இரவு 8 மணி. இனி தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக சிஜேபி அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு ஜே நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் 3வது கட்டமாக நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிஜேபி பிரதிநிதிகள் இதனை அறிவித்தனர். போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவதாக மத்திய அரசு அளித்துள்ள உறுதியை ஏற்பதாக அவர்கள் தெரிவித்தனர். செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு ஜே நட்டா, நீட் தேர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இம்முடிவை அடுத்து தில்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்று வந்த போராட்டம் உடனடியாக வாபஸ் பெறப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தாம் ராஜினாமா செய்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்கான கடிதத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் தேசவிரோத சக்திகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கும் நோக்கிலும் தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் வினாத்தாள் வெளியானதை அடுத்து அந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுவுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திரு ராமதாஸ் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் சமூக பணி ஆற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். திரு ராமதாசுக்கு முதலமைச்சர் திரு விஜயும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்

அவர்களிடம் பேசிய அவர், மின்கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் தவறானது என்று கூறினார். மின்கட்டண கணக்கீட்டில் ஏற்பட்டுள்ள தவறுகள் சரி செய்யப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகள் கட்டாயம் நிறைவேற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கி பேசிய அவர், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். மக்களின் கோரிக்கைகளை அமைச்சர்களிடமோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ தெரிவித்தால் உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு தென்னரசு தெரிவித்தார். காவிரி உரிமை தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா செல்லும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி போன்ற தமிழகத்தின் தலையாய பிரச்சினைகளில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனைகளையும் விவசாய சங்கங்களின் கருத்துகளையும் பெற்ற பின்பு அதற்கேற்ப தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். காவிரி நீர் உரிமை பங்கீட்டில் தமிழகத்தின் சட்டப்பூர்வமான உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும், இதற்கு இப்பிரச்சினைகளை முழு அளவில் புரிந்து கொண்டு செயல்பாடுகளை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரி நீரை தர கர்நாடகம் மறுத்தால் அது நீதிமன்ற அவமதிப்பு, சட்ட மீறல் என்றும், மேகதாது அணை கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்புக்கு எதிரானது என்று புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். குத்துச்சண்டை பிரிவின் ஆடவர் 60 கிலோ எடை பிரிவில் அவர் கனடாவின் கியூமோ அல் அகமதியை வென்றார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 90 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. பின்னர் 220 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி 17.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 129 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் சரியாக 9 மணி 1 நிமிஷம் ஆயிட்டு இருக்கேன். ரெயின்போ 101.4 தான் டியூன் பண்ணியிருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் 2K ஹிட்ஸ் தான் கேட்க போகிறோம் இந்த 1 ஹவரில். ஷோவில் உங்கள் கூட ஜாயின் பண்ணுறது உங்கள் நான் கலை. டூ கே ஹிட்ஸில் முதல் சாங் வெள்ளக்காரதுரை மூவிலேருந்து சத்யபிரகாஷ் யுகபாரதி தி இமான் காம்போல சூப்பரான பாடம் இருக்குது. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் அப்போமே செமதுடுமா.

ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டிருக்கீங்க. 2K ஹிட்ஸில் அடுத்த பாடல் வீரம் மூவிலேருந்து சாகர், ஸ்ரேயா கோஷல், விவேகா, தேவி, ஸ்ரீ பிரசாத் அவங்களோட காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ ராகங்கள்.

ரெயின்போ ராகங்களில் நெக்ஸ்ட் சாங் வலினம் மூவிலேருந்து எஸ்டிஆர் எஸ்எஸ் தமன் முகேஷ் விவேகா அவங்களுடைய காமெடி சூப்பரான பாடல் ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாம் எப்போவுமே சமந்துடுமா.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 101.4ல ரெயின்போ ராகம் தான் கேட்டிருக்கீங்க. ரெயின்போ ராகங்கள்ல அடுத்த சாங் திருடன் போலீஸ் மூவிலிருந்து நரேஷ் ஐயர், ரோஷினி, நா முத்துக்குமார், யுவன் சங்கர் ராஜா அவங்களோட காமெடி சூப்பரான பாடல் ஸ்டே டியூன்.

101.4 இனி எல்லாமே தூள. ரெயின்போ ராகங்கள்.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:23 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 1.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்த சாங் பூஜை மூவிலிருந்து நிவாஸ் நாமுத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய கோமல் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 1.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: ரெயின்போ ராகங்களில் நெக்ஸ்ட் சாங் மஞ்சப்பை மூவிலேருந்து ஹரிகிருஷ்ணன், வந்தனா ஸ்ரீனிவாசன், யுகபாரதி, என் ஆர் ரகுநந்தன் அவங்களுடைய காம்போசர் பிரான பாடல். ஸ்டே டியூன்.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.

ட்ரெயின் போர் ஆகுங்களில் 2K ஹிட்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த சாங் மான் கராத்தே மூவிலேருந்து நிவாஸ் கல்பனா யுகபாரதி அனிருத் உங்களுக்கு அவங்களோட மாதிரி இருக்குது. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாம் எப்போவுமே சமதுளுமா.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:39 ஆகிட்டு இருக்க ரெயின் போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ ராகங்களில் 2K ஹிட்ஸ். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கயல் மூவிலிருந்து கேஜே ரஞ்சித், ஸ்ரேயா கோஷல், யுகபாரதி அண்ட் டி இமான் அவங்களுடைய காம்போ வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் எஃப்எம் ரெயின்போ.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: ரெயின்போ ராகங்கள்ல நெக்ஸ்ட் சாங் ஜில்லா மூவிலிருந்து தி இமான் அண்ட் பார்வதி அவங்களுடைய காம்போல வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே செமதுடுமா.

பேக் டு த ஷோ. நேரம் சரியாக 9:54 ஆயிட்டு இருக்கேன். ஃப்ரம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. சங்கோட லாஸ்ட் சாங் கத்தி மூவிலிருந்து விஜய், சுனிதி சௌஹான், மதன் கார்கி, அனிருத் அவங்களோட காம்பில் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் ஃப்ரம் ரெயின்போ 101.4. இங்கே ஏலாம பொம்மை சமதுடுமா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியா காவிய பாடல்களின் தொகுப்புகளோடு நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
2: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.

ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நான் கலை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உயிரா மானமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கீழடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திற்காக எஸ் சி கிருஷ்ணன், எல் ஆர் ஈஸ்வரி குரலில், கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தாமரை நெஞ்சம் திரைப்படத்திற்காக பி சுசீலா ஷோபா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கிழைந்திருக்கலாம்.

ரெயின்போ ரீவைன் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஸ்நேகிதி திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்பில் பாடல் கிடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கீழ்ந்திருக்கலாம்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கல்லும் கனியாகும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கிழனைந்திர கலாம், இது ரெயின்போ பன்மலை 101.4.
1: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி வெற்றி.

ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அன்று கண்ட முகம் திரைப்படத்திலிருந்து பி சுசீலா குரலில் கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் பாடல் கீழ்ணைந்திருக்கலாம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூவும் பொட்டும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா குரலில் கோவர்தனம் இசையமைப்பில் பாடல் கீழிணைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: இணைந்திருக்கிறோம். ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புன்னகை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் இணைந்திருப்போம்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய பூமி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கிளைந்திருக்கலாம்.

ரெயின்போ ரீமைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சக்கரம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், வாலி வரிகளில், எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களின் இசையமைப்பில் பாடல் கீழ்ந்திருக்கலாம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒளிவிளக்கு திரைப்படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கீழிணைந்திருக்கலாம் ரெயின்போ பண்பலை 101.4.

0: சம்சாரம் என்று சொல்லணும், நீயும் அளவோடு புள்ள பெறணும். மாம்பழத் தோட்டம், மல்லிகை கூட்டம், மணக்க வரும்
1: ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நிமிர்ந்து நெல் திரைப்படத்திற்காக ஜே பி சந்திரபாபு மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி குரலில், வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல். கீழிணைந்திருக்கலாம் இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன், ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் பாடல் கீழடைந்திருக்கலாம். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: போட்டாளே உன்னையும் ஒரு திப்பத்து போட்டாளே உன்னையும் ஒரு திப்பத்து.

இதுவரை நேயர்கள் கேட்டிணைந்திருந்தது ரெயின்போ பண்பலை 101.4 ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் நிறைவாக பொம்மலாட்டம் திரைப்படத்திற்காக பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் வி குமார் அவர்களின் இசையமைப்பில். பாடலினை தொடர்ந்து நேயர்கள் நிகழ்ச்சிகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கேட்டு மகிழலாம். இதுவும் ஒரு நாள் என்பதற்கும் இதுதான் அந்த ஒரு நாள் என்பதற்கும் ரொம்ப பெரிய வித்தியாசமே இல்லை. உங்கள் நான் கலை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புடையர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 11 ஆயிட்டிருக்கு. எஸ், நாம எல்லாம் வெயிட் பண்ணி அழகான ஒரு ஷோ கேட்டுட்ருக்கோம். அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஷோ தான். எஸ், ஆப்சல்யூட்லி உங்களுக்கு அழகான ஷோ. என்ன ஷோ?
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: என்ன நேர்களே, எல்லாம் எல்லோரும் நலம் தானே? கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை தொடங்குவோம். அஃப்கோர்ஸ் வீக்கெண்ட் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான பாடல்கள், அதுவும் அந்த மிட் டேர்ம் பாடல்கள் கேட்டு இந்த அழகான ஷோவை இன்னுமே கொஞ்சம் அழகாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாட் ரொம்ப ஒரு மெலோடியான ஒரு சாங் கேட்கலாமே.

நேர்களே, ரொம்ப இதமான, ரொம்ப மென்மையான ஒரு பாடல். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளோட மனசு அப்படியே மெல்ட் ஆகி வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் உரைய வச்சுட்ட ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்களோட பயணப்பட்டீங்க அப்படின்னா அழகான உணர்வுகளோடையும் சேர்த்து பயணப்படலாம். எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச அந்த நபரை நினச்சி தான் நீங்கள் உருகிட்டு இருப்பீங்க. ஓகே, நேரம் 11:06 ஆயிட்டுருக்கு. இதயம் படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவுடைய சில தான் பாடல் கேட்டு ரசிச்சுருக்குறோம். எஸ், சில பாடல்கள் நம்மளை அப்படியே மீளவே முடியாத ஒரு அலைவரிசைக்கு கொண்டு போயிடும் இல்லையா? எஸ், அந்த மாதிரி மென்மையான பாடல்கள் தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு எல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. எஸ், அஞ்சலி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, நமக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும் பொழுது இது இவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கும் பொழுது நமக்கே ஒரு சந்தோஷம் இல்லையா? அது அப்படியே தான் அங்கங்கே அந்த யூனிவர்ஸில் இருக்குது. பட் நமக்கு பிடிச்ச ஒரு கவிதை, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நமக்கு பிடிச்சவங்களுக்கு டெடிகேட் பண்ணும் பொழுது அது இன்னும் இன்னும் இன்னும் அழகாகுது இல்லையா? எஸ், அஞ்சலி உங்களுடைய மனதிலிருந்து யாருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இந்த பாடலோடு இணைந்திருங்கள்.

ரொம்பவே அருமையான அழகான ஒரு பாடல் கேட்டு ரசித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. நான் மனிச்சிருக்கிறது போது பார்த்து 102.3 மாநிலங்களில் இரண்டு முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் அழகான எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? எஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக இல்லை ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, போர்க்களத்துக்கே போயிட்டால் கூட அவனை எதிர்பார்த்து ஏங்கிட்டிருக்க ஒரு பெண்ணோட அழகான வெளிப்பாடு தான் இந்த பாடல். எத்தனை வருஷம் நம்ம கடந்து கேட்டாலும் கூட இந்த பாடல் இன்னுமே மனசில் நினச்சிட்ருக்கோம். எஸ், தளபதி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் எல்லா சாங்ஸுமே இருக்கும். பட் இந்த ஒரு காதலியோட அந்த ஏக்கம், அவங்க அவர் மேலே வச்சுருந்த அந்த காதல், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே பாட்டில் வந்திருக்கும். எஸ், இணைந்திருங்கள்.

அற்புதமான அழகான பாடல் கேட்டுக்கிறோம். இரவு 11:22 ஆயிட்டுருக்கு. தளபதி படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களோட குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். என்னதான் எவ்வளோதான் அன்பு நம்ம கொட்டினாலுமே திருப்பி அந்த அன்பு நம்மக்கிட்ட கொஞ்சமாவது ஒரு துளியாவது கிடச்சாதான் நாம் கொடுக்குற அன்புக்கு ஒரு மதிப்பு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்ருக்கும் பொழுது அந்த நிபந்தனையற்ற அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அம்மா கிட்ட தான் அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் நீ என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை முழுசாக ஏற்றுக்குவேன் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அன்பு. நீங்கள் அதை எங்கேயாவது உணர்ந்திருக்கிறீங்களா? எஸ் அழகான அந்த அன்பு. அது கொடுக்கறதும் சரி வாங்கிறதும் சரி அன்பு குறையவே குறையாது. அல்ல அல்ல, அந்த மாதிரியான அன்பு நீங்கள் ருசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரசனையோடு அதை அப்படியே கைப்பற்றி கொள்றது தான் ரொம்ப அழகு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாடல். எஸ் பெண்கள் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அந்த வளையல்களோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சத்தமே ஒரு இசையாக இருக்கும். எஸ் அந்த மாதிரி எனக்காவது நீங்கள் ரசிச்சிருக்கிறீங்களா? இந்த பாடலை நினைவுபடுத்திக்கிட்டே அந்த அழகான வளையோசையோட பாடல் கேட்கலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

ரொம்பவே அழகான ஒரு பாடல் வாழ யோசை சாதத்தோட கேட்டு ரசித்தோம். சத்யா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:28 ஆயிட்டுருக்கு. எஸ், அந்த அழகான தமிழில் மனசுலேருந்து மனசு உங்கள் கூட பேசும் பொழுது அந்த ஒவ்வொரு சொற்களுக்குமான இருக்கிற அர்த்தங்களை விட உணர்வுகள் ரொம்ப ஆழமாக இருக்கும் இல்லையா? எஸ், நிறைய பேர் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்ருப்பீங்க, இன்னும் நிகழ்ச்சியோடு கரைஞ்சி போயிட்டுருப்பீங்க அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம். எஸ், இடையில ஒரு காதல் ரோஜா காணாமல் போயிட்டா இப்படிலாம் தேடுவாங்கன்னு பார்க்கலாம். எஸ், இணைந்திருங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜி சித்ரா கூட, உங்கள் தோழி, உங்கள் சிநேகிதி.

நேர்களே, 11:34 ஆயிட்டுருக்கு. ரொம்பவே அழகான ஒரு பாடல், ரோஜா அப்படின்னாவே எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் அழகான மெல்லிய அந்த ரோஜா கடையில் ஒரு முள் மாதிரியான ஒரு கண்ணீரையும் சேர்ந்து இந்த பாட்டில் உணர முடிஞ்சது. ரோஜா படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா அவங்களோட குரலில், வைரமுத்துவின் வரிகளில் யா ரஹ்மானோட இசையில் தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நாம் அணிஞ்சிருக்கிறது பத்து பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகளில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். உயிரோடு உயிராக ஆத்ம சங்கமமாக உங்கள் உணர்வுகளை அழகான தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா, மனசு மயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் தோழி சிநேகிதி சகோதரியோடு தான். சாமியர்கள் நிறைய கோரிக்கைகள் கூட இருந்தது, அனைவரும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நாம் சொல்வோம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறீங்க. இந்த படம் கொஞ்சம் ஒரு 80s வந்த படமாக இருந்தாலும் கூட 80s வந்த படங்களில் நிறைய கருத்து ஆழமிக்க படங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இசை, அந்த வசனங்கள் கூட ரொம்பவே அழகாக இருக்கும். பாலச்சந்தர் சார்னாவே ஒரு தனி ஒரு அடையாளம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, தன் மனைவி அன்பு ரொம்ப கிடைக்காத பொழுது இன்னொரு பெண்ணிடம் ஒரு அன்பு கிடச்சி அந்த பெண்ணோட காதல் வயப்படுற மாதிரியான ஒரு கதாநாயகன், ரொம்ப ரொம்ப அழகு. இந்த திரைக்கதையை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கையாளணும். ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன ஒரு இடம் கூட போயிட்டால் கூட அது மொத்தமே மாறிடும். ரொம்ப ரொம்ப அழகான திரைக்கதையை கையாண்டிருந்த விதம் ரொம்ப அழகாக இருக்கும். எஸ், என்ன படம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க இல்லையா. அப்படி ஒரு இசையோடு பயணம் செஞ்சுட்டு எஸ், மனசோடு மனசாக இந்த பாடலை கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. எஸ், இணைந்திருங்கள்.

இஸ் ரொம்ப அழகான ஒரு பாடல் நாம் கேட்டு ரசித்தோம். புது புது அர்த்தங்கள் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:40 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான கானங்களோட அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். எஸ் நமக்கு பிடிச்சவங்க பேசுனாங்க அப்படின்னா அந்த அந்த வாய்ஸ், அந்த குரல், அந்த ஒரு சொற்றொடர்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக ஒரு தெய்வீகமாக இருக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் எனக்காவது அதை ரசித்து பார்த்துருக்குறீங்களா? எஸ் என்ன பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வரிகள் ரொம்ப அழகாக இருக்கும். வானம் பாடி பறவைகள் ரெண்டு, ஊர்வலம் எங்கோ போகிறது, காதல் காதல் எனும் ஒரு கீதம் பாடிடும் ஓசை கேட்கிறது, இசை மழை எங்கும் நனைகிறது. இது அவ்வளோ அழகான ஒரு கவிதை. அப்படி அந்த கவிதையோட அதோட ஒரு ஆழமான அர்த்தம் இன்னுமே ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். இஸ் பாடல் கேட்கலாம் நேர்களை, இணைந்திருங்கள்.

அப்படி ஒரு அற்புதமான பாடல்கள். பாடல்கள் விட கவிதை, கவிதையில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகள், தமிழ் அப்படியே அவ்வளோ இனிக்குது இல்லையா, தித்திக்கும் தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகான ஒரு பாடல், அற்புதமான பாடல். நாயகன் படத்துலேருந்து மனு மற்றும் சித்ராமாவோட குரலில், அந்த குரல் சித்ராமாவோட குரல் அப்படியே கற்கண்டு மாதிரி அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ அழகான ஒரு குரல். புலமை பித்தனோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். நேரம் 11:46 ஆயிட்டுருக்கு. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான். நாம் காதலை சொன்னதுக்கு அப்புறமா அந்த காதல் எப்படி அதுக்கான ஒரு ஒரு பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிலே இந்த பாட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாடலாக இருக்கும், ரொம்ப அழகாக அதை படமாக்கியிருப்பாங்க. இஸ் என்ன பாடல், இணைந்திருங்கள் உங்கள் மனதோடு. I love this idiot. I love this lovable idiot.

கோபுரவாசனு படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பெரியசோடனோட வரிகள்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:52 ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் இல்லையா? கோவிலுக்குள் ஏற்றி வைத்த தீபம் அல்லவா காதல். இதோட ரொம்ப அழகா யாருனாலையும் சொல்ல முடியாது. தெய்வீகம் எல்லாமே காதல் தான் அப்படின்னு ஒற்றை வரியில அழகான தமிழ்ல சொன்ன பாடல். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கடகடன்னு நிறைய பாடல்கள் கேட்டோம். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைவோடையும், அப்புறம் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. இஸ் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி சித்ரா.

அக்னி நட்சத்திரம் படத்தில் வந்து கேஜி யேசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் பாலியன்வர்களில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக வரும் பாடல் மௌனராகம் படத்திலிருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தர ஒரு நாளாக இருக்கட்டும். இந்நேரம் நள்ளிரவு 12 மணி. ஆகாஷ்வாணி எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி அலைவரிசையில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம் நேர்களே, ஜெயஹந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்

எல்லாம் முடிப்பேன். நேத்து புத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

முட்டு, நேத்து புத்தாடே ரோஜா முட்டு, வரிக்க கூட.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

ஜன்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, உணிஞ்சி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா, ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் ஆர்ஜி சித்ரா தான் பேசிகிட்ருக்கேன். எஸ், ஆமாம் நேயர்களே, ரொம்ப மென்மையான இரவு, ரொம்ப மென்மையான பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம் இன்னிசை இரவு நிகழ்ச்சியில்.

ஐயா படத்துலேருந்து சாதன சர்க்கம் மற்றும் கேகே இவங்களோட குரலில், விஜயோட வரிகளில், பரத்வாஜோட கம்போசிங்கில் தான் பாடல் கேட்டு வச்சுட்ருக்குறோம். 3:09 ஆயிட்டுருக்கு. எஸ், அடுத்ததாக ஒரு அழகான ஒரு பாட்டு அன்னியன் படத்துலேருந்து பாடல் கேட்கலாம் நேர்களே.

செம்மையான ஒரு பாடலாம். இந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்படியே பயங்கரமாக அப்படியே விழிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. அன்னியன் படத்தில் இருந்து லெஸ்லி லெவிஸ் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட குரலில் ஹாரிஸ் ஜெயராஜோட அழகான இசையில் பாடல் கிட்டே வச்சுட்டுருக்குறோம். நேரம் 3:15 ஆகிட்டுருக்கு பா, நேரம் போகிறது தெரியல இல்லையா? இஸ் அடுத்தது என்ன பாட்டு அப்படின்னா ஒரு ஒரே டமால் டுமால் பாட்டாக தான் கேட்டுட்ருக்குறோம். அது 3 மணிக்கு மேலே ராரா சர்சுக்கு ராரா பாட்டே தான் கேட்டலாம்னு இருக்கலே. இணைந்திருங்கள்.

0: தாம் திருகட தீம் திருகட தோம் திருகட நம் திருகட தத்தத்தருகட தித்தி திருகட தோம் தோம் திருகட நம் நம் திருகட
1: செம்ம சாங் இல்லை. அப்போ ஜோதிகா மாமோட அந்த நடிப்பு இருக்கே, அப்படி ஒரு அருமையான நடிப்பு. சந்திரமுகி படத்திலிருந்து திப்பு மற்றும் பின்னி கிருஷ்ணகுமாருடைய குரலில் வித்யாசாகரோட இசையில் தான் பாடல் கேட்டு ரசித்தோம். அது என்னென்னு தெரிலங்க, இந்த பாட்டு எப்போ கேட்டாலும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பயங்கரமாக ஒரு ஒரு அப்படி ஒரு ஜக்கு ஒரு உணர்வு நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படி ஒரு பாடல். ஓகே, அடுத்ததாக என்ன பாட்டு அப்படின்னு கேட்க போகிறீங்க? ரொம்ப மெலடியான ஒரு சாங்.

எஸ் உணர்களே, 3:24 தான் உங்கள் விவத் பாரதியை 102.3 பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. இந்த நேரத்துலையும் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க, எப்படின்னு எனக்கே தெரியல. ஓகே, நாம் இணைந்திருக்கிறது விவத் பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோவில் மதுரை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 தான் அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி ஓகே நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்துடலாம். பண்ணைப்புறம் மணிகண்டன், அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஹரிராம், பண்பலைக்கு அதிகாலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ராசா மகன் ஹரிச்சந்திரன் என சொல்லியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அதிகாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடலை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் மெதுவாக நேயர்களுடைய கருத்துக்களையும் வாசிக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி தான் இல்லையா. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல்? சக்கப்போடு போட்டாலே பாடல், துள்ளலோட கூடிய பாடல். இந்த இரவு நேரத்தில் உற்சாகமாக பாடல் கேட்கலாம் நேர்களே.

இப்போ செம்மையான பாடல். ஆடுக்குளம் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் யார் பாடிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்குறீங்க. பாட்டு பாடினவரும் ஜிவி பிரகாஷ்குமார் தான். இஸ் அந்த வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்படி ஒரு குரல், செம்மையான பாடல் தான். இது சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் சார் வந்து அவங்க கேட்பாங்க, யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே அழகாக கை காட்டுவாங்க, அவரே ஷாக் ஆகிடுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல் இஸ் தனுஷ் சாரோட அந்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டம், அது ரொம்ப இயல்பாக ஆனால் பயங்கர மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய அந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக விழி மூடி யோசித்தாலும் நீ தான் வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். இணைந்திருங்கள் நேயர்களே, இது பாரத 102.3 மனங்களில் என்ற முழுமையான கொண்டம், சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில், மதுரை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. அலைவரிசையில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறீங்க. நேரம் 3:37 ஆயிற்று. விழி மூடி நீங்கள் யாரை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க?

இசையின் படத்தில் வந்து கார்த்திக் அவங்களோட குரலில் நா முத்துக்குமார் என்பர்களில் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். ரொம்ப மென்மையான அழகான ஒரு பாடல். அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டிங்க அப்படின்னாவே ஒரு சின்ன தாமரை அப்படின்னு பாடினாலே இந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். நல்லாயிருக்கும், பாட்டு கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றி பேசலாம்.

வேட்டைக்காரன் படத்திலிருந்து கிருஷ் மற்றும் சுச்சித்ரா அவங்களுடைய குரலில், விவேகாவின் வரிகளில் விஜய் ஆண்டனியோட அழகான மியூசிக்கில் பாடல் கேட்டுருக்கிறோம். நேரம் 3:47 ஆயிட்ருக்கு. அதில் சுச்சித்ரா அவங்களுடைய குரல் பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு காந்த மாதிரியான ஒரு ஈர்க்கிற குரலில் தான் இருக்கும். அழகான ஒரு பாடல், ரொம்ப அழகாக இருக்கும் விஜய் சாரோட நடனம் கூட. அடுத்ததாக என்ன பாடல், இந்த பாடல் கேட்டால் வெண்மேகம் பெண்ணாக ஒரு மாறிதோ அந்த மாதிரி தான். அது ஒரு அழகாக ஒரு கவிதை, அழகான தமிழில் நல்லாயிருக்கும் இந்த பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான நாளாக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு இந்த நாளை தொடங்குவோம். ஆமாம் நேர்களே, நாம் இணைஞ்சிருக்கிறது வந்து 102.3 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில், மதுரை 103.3, கும்பகோணம் 101.6, வேலூர் 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கிறோம் நேர்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கணும் இல்லையா? எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்ற விவேகானந்தரோட ஊக்கமூட்டும் வரிகளோட இன்றைய வெற்றி நாளை சிறப்பாக ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் மூக்குத்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில் பா விஜயின் வரிகளில் பாடல் கேட்கலாம்.

திரை இசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது சரணம் ஐயப்பா படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில் வரும் பாடல்.

0: அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சிகளின் போது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் துளசிதள தியாகராஜர் கீர்த்தனை, மாயாமாளவ கோளராகும் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோட்டூர் என் ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நானூறு விளையாட்டு பொம்மையா, பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 5 மணி. வணக்கம் நேயர்களே, இந்த நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு
2: அருள்மணி மாலை.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில் முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் சூலமங்கலம் சகோதரிகளின் குரலில்

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது இதயத்தில் எழுந்திடும் வழிபாடு என தொடங்கும் பாடல் TM சவுந்தரராஜன் அவர்களின் குரலில் இ ஆனந்தன் அவர்களின் வரிகளில் தாராபுரம் சவுந்தரராஜன் இசையமைப்பில்

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ திரிபுர சுந்தரி அஷ்டகம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில்.

அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா த்ரிசதி, சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

ஜும்பி கஸ்தூரிகா தமல் தகசிதே க்ஷணம் சசரஜா பபாஷாங்குஷா அசேஷே.

லக்ஷகோட்யண்ட நாயிகா லக்ஷ்யார்த்த லக்ஷணாகம்யா லப்த காமலதா தனு லலாமராஜ தளிகா லம்பமுக்தா லதாஞ்சிதா லம்போதர பிரசூர்லப்யா லஜ்ஜாத்யா.